நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 17 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 22 2026 செப்டம்பர் மாதம் 8 செவ்வாய்க்கிழமை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரமிப்போது காலை 5:50 நிமிடம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இசையோடும் பொருளோடும் குறளம்பதம் இப்போது.
1: உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்.
2: நோயுற்றவனின் உடலியல் கூறு, நோயின் தீவிரம், மருத்துவம் செய்ய வேண்டிய கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவம் கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து.
1: உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்.
2: நோயுற்றவனின் உடலியல் கூறு, நோயின் தீவிரம், மருத்துவம் செய்ய வேண்டிய கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவம் கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து.
0: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம் நாட்டுப்புற கலைகள். எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல் உங்கள் கவனத்திற்கு பகுதியில் சர்வதேச எழுத்தறிவு தினம் குறித்த சிற்றுரை. நகர்வலத்தில் குப்பை கழிவு மேலாண்மை எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:00 to 8:30 திரைகானம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 KHz காலை 10 மொத்து சிதறல், முற்பகல் 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும், எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மித்ரா பூங்காக்கள் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, கராவலம்ப ஸ்தோத்திரம் முதல் பகுதி. உரை வழங்குகிறார் சம்ஸ்கிருதத்துறை தலைவரும் உதவி பேராசிரியருமான முனைவரிய துர்காதேவி அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கை

குறித்த விமர்சனம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். தொடர்ந்து உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். 8:05-9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம் ஒலிக்கும். 9:30 அறிவியல் நேரம் மூளை ஒரு விஞ்ஞான பார்வை. நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நூற்றொன்று புள்ளி 4 FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்றுவர் தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்வர் ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரேப். 10:02 கெட் செட் கோ. முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மித்ரா பூங்காக்கள் திட்டம் குறித்த தகவல்களிடம் பெறும். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகாணம். 2:00 ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளவரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். உலக இயன்முறை தினத்தை முன்னிட்டு அரசு குழந்தைகள் மருத்துவமனையின் இயன்முறை மருத்துவர் வி சிவகுமாரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. நூறு புள்ளி 1 FM கோல்ட் அலைவரிசையில் காலை 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைகானம். 11:30 மல்லேப்பூ தொண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 திரைகானம். 12:40 மெல்லிசை. 1:10 இசைமலர். ஹேமா சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 4:10 தேனியின் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி அக்ஷயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை பள்ளிக்கரணை DAV பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இரண்டாம் பகுதி. 7:50 செய்தி கதமம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதில் தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு, சர்வதேச எழுத்தறிவு தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல்லரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்று மினிவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மித்ரா பூங்காக்கள் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தின்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 மணிக்கும் 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இதுவரை கேட்டீர்கள்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது இன்னும் போதிய அளவு கவனிக்கப்படாமலும் நம்மால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்கு அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. டார்வின் முதல்ல உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது அல்ல, அவை வந்து படிநிலைகளாக வேறு வேறு உயிரினங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலம்தான் உருவாகியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சாரு. வெறும் கோட்பாடாக முன்வைக்காமல் அவர் 5 ஆண்டுகள் HMS பீகிள் என்ற கப்பலில் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் அவர் கடற்கரைகளில் பல்வேறு தீவுகளில் இருந்த உயிரினங்களை வந்து சேகரித்து அவற்றின் உடல் அமைப்பையும் பண்புகளையும் உடலில் இருந்த எச்ச உறுப்புகளையுமே வந்து அவர் வந்து ரொம்ப நுட்பமாக பட்டியலிட்டார். முதல் முறை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாகத்தான் வெவ்வேறு உயிரினங்களாக வெவ்வேறு சிற்றினங்களாக மாறிக்கிட்டு இருக்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பை முன் வச்சார். ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீன் அப்படின்ற நம்மளுடைய மரபணு எப்படி வேற ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு வந்திருக்க முடியும்? இப்போ பொதுவான பேச்சு இருக்கு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 24-25 வருஷமாக தினசரி ஜூவுக்கு போயிருக்காரு. போயிட்டு டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையே தப்பு, ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் குரங்குகளை பார்த்துக்கிட்டே வரேன், ஒன்று கூட மனுஷனாக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவை இருக்குது. பரிணாம வளர்ச்சின்றது மிக மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். இப்போ ஒரு குழந்தையின் முகம் 65 வயசில் எப்படி ஒன்று போலவே இருக்காது, ஆனால் இருவரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற வேறுபாடு இருக்கு இல்லையா. எந்த புள்ளியில் குழந்தை வந்து இளைஞனாக மாறினான், இளைஞன் எந்த புள்ளியில் ஒரு முதியவனாக மாறுறாரு அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்கள் சுட்டி காட்டவே முடியாது. அதுபோல் ஒரு மேஜிக் போல் ஒரு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றலை. பல்வேறு வகை குரங்கினங்களும் பல்வேறு வகை மனித இனங்களும் இந்த பூமியில் இருந்தன. இவை எல்லாமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றியவை, நேரடியாக குரங்கிலிருந்து நம்ம வரல. சரி, என்ன அப்படின்னா, மரபு கடத்தும் பண்பு எப்படி நடக்குதுன்ற கேள்வி. அதுக்கு ஐரோப்பா முழுவதும் தீவிர ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் லாமார்க் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். ஒரு மிருகம் வந்து உயரத்தில் இருக்கும் உணவை எக்கி எக்கி உண்பதற்காக முயல்கிறது. பல நூற்றாண்டுகளாக தலைமுறைகளாக முயலும்போது அதோட கழுத்து நீட்சி அடைகிறது, பிறகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கியாக மாறுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது டார்வினை மறுக்கலை அவர். அதே நேரத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவர் பட்டாணிகளை வந்து இனக்கலப்பு செய்கிறாரு. அதில் ஓங்கு பண்பு எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகளில் வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது படிப்படியாக வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்போ இந்த சிந்தனைகளில் ஒரு 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்போ நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, கனடாவில் ஒரு ஃபிஷ் பாட் இருக்குது, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மீன் முழுக்க உடலமைப்பாலும் செயல்களாலும் மீனாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதோடைய முகம், அதோடைய கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்குது. 3வது, அதோட கைகள் இருக்குது, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்குது, மணிக்கட்டு இருக்குது. இப்போ இந்த 3 இருக்கிறதுனால இந்த உயிரினம் தான் முதல்ல கடலிலிருந்து தரைக்கு வந்திருப்பதற்கான ஒரு இணைப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பரிணாம கொள்கையை உறுதி செய்யும் ஒரு தகவலாக இது வந்து நம்ம கிடச்சிருக்கு. இன்னொன்று ரிவர்ஸும் ட்ரூ தான். என்ன அப்படின்னா, பாலூட்டிகள் தரையில் தான் இருந்திருக்கணும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, அது எப்படி கடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா, திமிங்கலம் ஏதோ ஒரு விதத்தில் தரையிலிருந்து கடலுக்கு போய் உயிர் வாழும் தகவமைப்பை பெற்ற ஒரு உயிரினம். அதை நிரூபிப்பதற்கான இந்த நெஞ்செலும்புகள் எச்ச உறுப்புகளாக அது உள்ளே இருக்குது.

0: ஸோ இது போல் பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையாக பரிணாம கொள்கையும் அதன் இணைப்பாக மரபு கொள்கையும் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கவனித்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. 6:15. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பது.

0: நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 22 செவ்வாய்க்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள் கேட்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள்.
4: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்க முடியும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை இப்போது கொடுக்கலாம். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அம்மோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழைநீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளே, விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற முடியும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம்.

0: வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போட வேண்டும். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள், அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது மாவட்டந்தோறும் செயல்படும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: முதல் விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆட்களை நம்பியும் இருக்க வேணாம். ரெண்டாவது, நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். மூணாவது, நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த ட்ரோன் மூலயமா நீங்கள் மருந்து தெளிக்கலாம். நாலாவது, இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
1: வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் தொடர்ந்து,
3: உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம்.
1: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள் கூறும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனைகள் சில. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்துங்கள். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் 600 கிராம் ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போக்கபோயிங் நோய் தாக்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் பயிர் வளர்ச்சி குன்றியிருக்கும், குருத்து காய்ந்திருக்கும், இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன் டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் கரணைகளை 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடா குளோபிரிட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் மீண்டும் 5 நிமிடம் வரை கரணைகளை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் இமிடா குளோபிரிட் 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலக்க வேண்டும், அல்லது குளோரான் ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் தண்ணீருக்கு 4 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். குருத்து மாவு பூச்சி தாக்குதல் 10% அளவிற்கு தாக்குதல் தென்பட்டால் பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு ஒரு முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகள் அதாவது இமிடா குளோபிரிட் அல்லது குளோரான் ட்ரானிலிப்ரோல் இதனை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? தெருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன? குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்த வேண்டும். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்றுங்கள். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை

0: அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிதி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம், கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேற்காசிய சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒருமுறையும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறையும் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 மாதங்களில் எந்த முறைகேடுமின்றி 335 புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1760 தொழிற்சாலைகளுக்கு புதுப்பித்தல் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் பயன்பாட்டிற்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்று டாக்டர் ராஜீவ் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 அரசு கல்லூரிகள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 578 காலி இடங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வருஷநாடு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2006ஆம் ஆண்டு வன உரிமைச் சட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டில் இப்பகுதியை சரணாலயமாக அறிவிக்கும் முன்பு அப்போது ஆட்சியில் இருந்த மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான உண்மை நிலையை தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று அவர் கூறினார். அதிகாரமளிக்கப்பட்ட குழுவால் ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனவும், அதே சமயம் பல தலைமுறைகளாக மேகமலையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இப்பகுதி மக்களுடன் சென்று மத்திய வனத்துறை அமைச்சரை சந்தித்து தீர்வு காண முயற்சி செய்யப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக

0: வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவி சாய்த்து உரிய முறையில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர் பவனி இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மாதா இறை மன்றாட்டு ஜபம், திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால் மலர் அலங்காரத்துடன் மாதா சப்பர திருத்தேர் கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜபம் செய்து பங்கு தந்தையர்கள் புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர் பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெறுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. இருவரிச் செய்திகள். எகிப்தில் இன்று தொடங்கும் சர்வதேச விமான சாகச நிகழ்வில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்கிறது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் டாக்காவில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொன்னையார் பகுதியில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே வாய்க்காலில் காணப்பட்ட 8 அடி நீல முதலையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் குடிநீர் வசதி தொடர்பாக மாநில அமைச்சர் திரு குமார் பொதுமக்களிடம் குறைகளை நேற்று கேட்டறிந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, ரவுனக் சௌஹான், அஷ்மிதா சாலிகா, மால்விகா பன்சூத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 6-4, 10-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி காம்ஸ் ஒலிவியா ரேயாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: திடக்கழிவு மேலாண்மை என்பது திடக்கழிவுகளை சேகரித்து சுத்திகரிக்கும் செயல்முறையை குறிக்க பயன்படும் சொல். குப்பை பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கான தீர்வுகளையும் இது வழங்குகிறது. கழிவு மேலாண்மை என்பது திடக்கழிவுகளை எவ்வாறு மாற்றலாம் மற்றும் மதிப்புமிக்க வளமாக பயன்படுத்தலாம் என்பது பற்றியது. திடக்கழிவு மேலாண்மை துறையில் திடக்கழிவுகளை களைதல் முக்கியமான பணிகளில் ஒன்றாகும். இந்த கழிவு வீடுகள், அலுவலகங்கள், தொழில்கள் மற்றும் விவசாயம் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளிலிருந்து வருகின்றது. குடியிருப்புகள் மற்றும் வீடுகளிலிருந்து உணவுப்பு கழிவுகள், பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி, தோல், அட்டை, உலோகங்கள், எலக்ட்ரானிக்ஸ், டயர்கள், பேட்டரிகள் போன்ற சிறப்பு கழிவுகளும் அடங்கும். திடக்கழிவுகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்றாக தொழில்கள் அறியப்படுகின்றன. அவற்றில் கனரக உற்பத்தி தொழில்கள், கட்டுமான தளங்கள், புனரமைப்பு ஆலைகள், பதப்படுத்துதல் ஆலைகள், மின் மற்றும் இரசாயன ஆலைகள் ஆகியவை அடங்கும். வணிக வசதிகள் மற்றும் கட்டிடங்கள் இன்று திடக்கழிவுகளின் மற்றொரு மூலமாகும். இந்த இடங்களிலிருந்து உருவாகும் சில திடக்கழிவுகளில் பிளாஸ்டிக் உணவு கழிவுகள், உலோகங்கள், காகிதம், கண்ணாடி, மரம், அட்டை பொருட்கள், சிறப்பு கழிவுகள் மற்றும் பிற அபாயகரமான கழிவுகளும் அடங்கும். நிறுவன மையங்களான பள்ளிகள், கல்லூரிகள், இராணுவ முகாம்கள் மற்றும் பிற அரசு மையங்களும் திடக்கழிவுகளை உற்பத்தி செய்கின்றன. கழிவுப் பொருட்கள் சிதைந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இது பல்வேறு வகையான நோய்கள் பரவும் இடமாகவும் மற்றும் பூச்சிகள், தொற்று உயிரினங்களுக்கு இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் மாறுகிறது. திடக்கழிவு மேலாண்மை குறித்து நாளையும் அறிவோம்.

0: இந்த பூமியை குப்பை மேடாக்கலாமா? நமது நுகர்வு கலாச்சாரத்திற்கு ஒரு அளவுகோல் வைப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.8 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 24.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.6 டிகிரி குறைவு. பெய்துள்ள மழையின் அளவு 31.5 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 100%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.8 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 25 டிகிரி செல்சியஸ், பெய்துள்ள மழையின் அளவு 6.3 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 92%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலை அல்லது இரவில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் இப்போது 7 மணி. இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை.

0: மனிதரின் இதயத்தை திறப்பது எது? அவரையும் அறியாமல் எழும் சிரிப்புதான் என்கிறார் தாமஸ் கார்லைல். மனிதரின் இதயத்தை திறப்பது எது? அவரை அறியாமல் எழும் சிரிப்புதான். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்பது காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் நாட்டுப்புற கலைகள் தகவல்கள் வழங்குகிறார் எஸ் சித்ரா அவர்கள்.
2: மண்ணின் மனம் சுமந்து வரும் தென்றல் காற்று நாட்டுப்புற கலைகள். சமூகத்தின் நாகரீகம், பண்பாடு, கலை, நம்பிக்கைகள் மற்றும் வரலாற்றை தலைமுறை தலைமுறையாக எடுத்துச் செல்லும் கால கண்ணாடியே நாட்டுப்புற கலைகள். இக்கலைகள் மக்களின் வாழ்வியல் அனுபவங்களையும் சமூக பண்பாட்டையும் எளிமையாக பதிவு செய்கின்றன. புத்தகங்களில் மட்டும் இல்லாமல் மக்களின் அன்றாட வாழ்வில் பிறந்து வளர்ந்த கலைகளே நாட்டுப்புற கலைகள். உலகம் முழுவதும் பல்வேறு வகையான நாட்டுப்புற கலைகள் உள்ளன. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த கலைமரபுகள் உள்ளன. அவற்றை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நாட்டுப்புற கலைகளை மதித்து கற்று வளர்த்து பாதுகாத்தால் மட்டுமே நமது பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் கலாச்சார அடையாளம் என்றும் நிலைத்திருக்கும். தமிழகத்தில் கரகாட்டம், வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து, மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சிலம்பம், புலியாட்டம் போன்ற கலைகள் நமது பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டுகின்றன. கரகாட்டம் சமநிலையையும் உடல் திறமையையும் வெளிப்படுத்துகிறது. வில்லுப்பாட்டு பாடலின் மூலம் நல்ல கருத்துக்களையும் வரலாற்றையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. தெருக்கூத்து பொழுதுபோக்குடன் சமூக விழிப்புணர்வையும் வழங்குகிறது. நாட்டுப்புற கலைகள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அவை இயற்கையை நேசிக்கவும், ஒற்றுமையாக வாழவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணரவும் நமக்கு கற்றுத்தருகின்றன. இந்த கலைகள் தலைமுறைகளை இணைக்கும் பாரம்பரியத்தின் பாலமாக விளங்குகின்றன. இவைகள் உடல் ஆரோக்கியம், மன உறுதி, ஒழுக்கம் மற்றும் குழு ஒற்றுமையை வளர்க்கின்றன. பல நாட்டுப்புற கலைகள் இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தருகின்றன. இக்கலைகள் கிராமப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதாரமாகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் துணை புரிகின்றன. ஒரு நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதில் நாட்டுப்புற கலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு நாட்டுப்புற கலையும் பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட அனுபவம், அறிவு மற்றும் மரபை தன்னுள் கொண்டுள்ளது. குழந்தைகளிடம் படைப்பாற்றல், தன்னம்பிக்கை மற்றும் மேடை பேச்சு திறனை வளர்க்க நாட்டுப்புற கலைகள் உதவுகின்றன. நாட்டுப்புற கலைகள் வயது, மதம், மொழி என்ற வேறுபாடுகளை தாண்டி மக்களை ஒன்றிணைக்கும் சக்தி கொண்டவை. பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பது நமது முன்னோர்களின் உழைப்புக்கும் அறிவுக்கும் நாம் செலுத்தும் மரியாதையாகும். சுற்றுலா வளர்ச்சிக்கும் உள்ளூர் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நாட்டுப்புற கலைகள் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல பாரம்பரிய கலைகள் மறைந்து வருகின்றன. எனவே பள்ளிகள், கல்லூரிகள், அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த கலைகளை பாதுகாக்க வேண்டும். நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாட்டுப்புற கலைகளை நிகழ்த்தி கலைஞர்களை ஊக்குவித்து சமூக ஊடகங்கள் மூலம் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். இளம் தலைமுறை இந்த கலைகளை கற்றுக்கொண்டால் நமது பாரம்பரியம் என்றும் அழியாமல் தொடரும். நாட்டுப்புற கலைகளை நிகழ்த்தி கலைஞர்களை ஊக்குவித்து சமூக ஊடகங்கள் மூலம் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். இளம் தலைமுறை இந்த கலைகளை கற்றுக்கொண்டால் நமது பாரம்பரியம் என்றும் அழியாமல் தொடரும். ஒரு மரத்திற்கு அதன் வேர்கள் எவ்வளவு முக்கியமோ, ஒரு நாட்டிற்கு அதன் நாட்டுப்புற கலைகளும் அவ்வளவு முக்கியமானவை. பாரம்பரியம் என்பது பழமை அல்ல, அது நம் எதிர்காலத்தின் அடையாளம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் நாட்டுப்புற கலைகள் தகவல்கள் வழங்கினார் எஸ் சித்ரா.

0: கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் மலேசியா வாசுதேவன் சித்ரா ஆகியோர். பாடலின் படம் கரகாட்டக்காரன். புத்தம்புது காலையில் அடுத்து வருவது
1: தமிழ் அமுதம். வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: நம் தமிழ்நாட்டில் ஏட்டில் எழுதப்படாமல் மக்கள்

0: பேச்சு வழக்கிலேயே சில இலக்கிய மொழிகள் நிலவுகின்றன. பொருள் பொதிந்த சிறு சிறு சொற்களால் இயற்றப்பட்ட பழமொழிகளே அம்மொழிகள். அவை ஏட்டில் எழுதப்படாவிட்டாலும் கற்றவர்களால் பாராட்டப்படும் இலக்கிய உறவையாக கருதப்படும். தமிழ் பெருமக்களால் போற்றப்பட்டும் வருகின்றன. அவைகளை எழுதா இலக்கியம் என்பதோடு பழமொழி என்றும் சான்றோர் வழங்குவர். அப்பனை போல பிள்ளை என்பது நாட்டில் வழங்கும் பழமொழிகளில் ஒன்று. இதனை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியத்தில் தந்தையை ஒப்பர் மக்கள் என்பதனால் அந்தமில் சிறப்பின் அம்மகப்பழிந்து நெருங்கலும் என்று கற்பியல் சூத்திரம் ஒன்றில் கூறியுள்ளார். கும்பிட்ட தெய்வம் கொடுமை செய்யுமா என்று ஒரு பழமொழி. இதனை நல்லந்துவனார் என்னும் சான்றோர் வழிபட்ட தெய்வந்தான் வலிமை என சார்ந்தார்க்கு அழியும் நோய் கைமிக அணங்காகியது போல என்று கலித்தொகையில் கூறியுள்ளார். இறைக்கின்ற ஊற்றுத்தான் சுரக்கும் என்றொரு பழமொழி நாட்டுப்புறங்களிலே நிலவுகிறது. இதை நம் திருவள்ளுவர் மறைப்பேன் மண்யான் இஃதோர் நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் என்று தம் திருக்குறளில் கூறியுள்ளார். கேட்கிற போது பசப்பு கொடுக்கிற போது கசப்போ என்னும் பழமொழி ஒன்று வழங்கி வருவதை நாம் அறிவோம். ஒரு தொகையை கடனாக வாங்கும்போது முகம் ஒருவாறு மகிழ்ச்சியாகவும் அதையே கொடுத்தவர் திரும்ப கேட்கும் போது தருபவர் முகம் ஒரு வகையாகவும் இருப்பது உண்மை நிகழ்ச்சியாகும். இதையே மேற்படி பழமொழிகள் விளக்குகிறது. குலம் கெட்டவரோடு சம்பந்தம் செய்தாலும் குணம் கெட்டவரோடு சம்பந்தம் செய்யக்கூடாது என்றொரு பழமொழி அடிக்கடி கூறப்படும். இந்நிகழ்ச்சி திருநாவுக்கரசரின் தமக்கை திலகவதியாருக்கும் கலிப்பகையாருக்கும் திருமணம் பேசிய போது சிறந்த இடம்பெற்றது. இதனை சேக்கிழார் மனம் பேசி வந்தவரும் வந்தபடி அவிப்ப குணம் பேசி குளம்பேசி கோதில் சீர் புகழனார் பைந்துடியை மனம் நேர்ந்தார் என்று பழமொழி கருத்தை எடுத்துரைப்பதை காணலாம். இவ்வண்ணமே பணம் பத்தம் செய்யும் முதலியன பொருள் பற்றி வழங்கும் எழுதா மொழிகளாகும். கப்பலேற்றி பட்ட கடன் கொட்டை நூற்று தீருமா கருவாடு விற்ற காசு நாராது என வருவன வாணிகத்தில் வழங்கும் பழமொழிகள். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உழைப்பாளிக்கு ஒருவர் சோறு போட வேண்டாம் என்பன தொழில் பற்றிய தொல்லுரைகள். விதைப்பழுது முதற் பழுது பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாழ் முதலியன உழவுத்துறைக்குரிய உலகுறையாகும். சமயத்துறையிலே அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்பது மேல். இரவெல்லாம் ராமாயணம் கேட்டுவிட்டு விடிந்த பின் சீதைக்கு ராமன் சித்தப்பன் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலா முதலிய பழமொழிகள் பறந்து உலவுகின்றன. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்னும் பழமொழிகள் பெண்கள் பற்றியேயாகும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் அழுத பிள்ளை பால் குடிக்கும் பிள்ளை பாதி பெரியவர் பாதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி போன்ற பழமொழிகள் இடைக்காலத்தில் தோன்றுவையாகும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் தின்பான் சிவபிராமணன் குத்துக்கு நிற்பான் வீரமுஷ்டி பரங்கிக்கு தெரியுமா சடங்கும் சாத்திரமும் என்பன போன்ற இந்த பழமொழிகள் நுண்ணிய கருத்தும் சுருங்கிய சொல்லும் சொல்லுவதற்கு எளிமையாகிய இனிய நலங்களை உடையன. இவற்றை கண்ட தொல்காப்பியர் இவற்றின் இலக்கிய மாண்பை வியந்து நுண்மையும் சுருக்கமும் ஒளிவுடமையும் என்ற இவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது முதலாய முதுமொழி என்ப என இலக்கணம் கண்டார். மேலும் அவர் முதுமொழி என்பதனால் அவர் காலத்து முன்பிருந்தே சான்றோர் இந்த முதுமொழிகளை கண்டு பாராட்டி இருக்கின்றனர் என்று அறிகிறோம். இவ்வாறு இலக்கியம் இசை நாடகம் முதலான பற்றியும் விருத்த வைத்தியம் பாலிய சோதிடம் என மருத்துவ பற்றியும் எழுதா இலக்கியங்கள் கூறுகின்றன. உயர்ந்த கருத்துக்கள் கொண்ட பழமொழிகளும் நாட்டுப் பாடல்களும் தமிழில் மிகுந்துள்ளன. இத்துறையில் உழைத்து இவற்றை வெளியிட்டு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் செய்ய வேண்டியது புலவர் பெருமக்களின் தார்மீக கடமையாகும்.
1: தமிழமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷில்லாங்கில் மேகாலய மக்களும் அம்மாநில அரசும் இணைந்து அவருக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மேகாலயாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றை அவர் எடுத்துரைத்தார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென்றும் சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த குடியரசு துணைத் தலைவர், தொலைதூர கிராமங்களை நகரங்களுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 47,000 கோடி ரூபாய் செலவில் 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1,011 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு மண்டல சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 326 வழித்தட கிலோமீட்டர் நீளம் கொண்ட இவை 20,700 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 சரக்கு ரயில்களின் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தாண்டா வதோதரா இடையே புதிய பயணிகள் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். ஜோபத் தாண்டா புதிய ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 329 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். 1,780 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 2,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத் மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மேற்கு மண்டலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார, தொழில் மற்றும் நிதி மையமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி, துறைமுகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், சுற்றுலா, கடல்சார் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது என்று அவர் கூறினார். தற்போது மண்டல கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2004ஆம் ஆண்டுக்கும் 2014ஆம் ஆண்டுக்கும் இடையேயான காலகட்டத்தில் 25 கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு மொத்தம் 71 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டங்களில் 1,893 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு அவற்றில் 1,445 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இது இக்கூட்டங்களின் செயல்திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முப்படைகளின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அச்சுறுத்தல்களுக்கு உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் புதுதில்லியில் நேற்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்தார். இந்த சந்திப்பின்போது சரக்கு போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளித்துறை, நிதி

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி.

0: சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சு நடத்தப்பட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கிழக்கு தைமூரில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பிற நாடுகளுடன் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து தேசிய தலைநகர் பகுதியில் உள்ள 63 நகரங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 1996 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8 தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் குறித்தும் பக்கவாதத்தை தடுப்பது குறித்தும் சென்னையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஆண்டனி லியோ ஆசிர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் 8 தேதி உலக இயன்முறை மருத்துவ தினம். கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகள். உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம்.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 1966 முதல் ஆண்டுதோறும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் பூமி மற்றும் வளத்திற்கான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பங்கேற்க உள்ளார். நாட்டின் பெரிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வஉ சிதம்பரனார் துறைமுகம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35,00,000 டன் சரக்குகள் கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 9.36% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் ஒரே நாளில் 62,466 டன் நிலக்கரி, 49,000 டன் அணுமின் நிலக்கரி, 20,671 டன் சுண்ணாம்புக்கள், 10,188 டன் கந்தக அமிலம், 67 டன் காற்றாலை இறகுகள் மற்றும் 66,971 டன் சரக்கு பெட்டகங்கள் என மொத்தம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகள் ஒரே நாளில் கையாளப்பட்டு ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார

0: பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரமின்போது 7:25:30. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சருக்குரிய அவேர்னஸ் இப்போ ஒவ்வொரு மந்த், ஃபார் எக்ஸாம்பிள் யூனோ வாட் இஸ் பிங்க் அக்டோபர், அக்டோபர் மந்த் ஏன் பிங்க் அக்டோபர்னு சொல்கிறோம், பிகாஸ் இட்ஸ் அ பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் வி கால் இட் இல்லை, தட் இஸ் டு கிரியேட் அவேர்னஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் வி ஹவ் ஐடென்டிஃபைட், இப்போ எல்லாம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர், லங் கேன்சர் ஒவ்வொரு மந்த், அண்ட் அந்த மந்த்துக்கு வி டூ அ லாட் ஆஃப் ப்ராபகேண்டா ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட், லைக் நாட் ஓன்லி டாக்கிங் டு பேஷண்ட்ஸ், பேஷண்ட்ஸ் அட்டெண்டர்ஸ், ஜென்ரல் பப்ளிக்குமே ஸ்க்ரீனிங் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பண்ணுறோம், கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், வேர் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டட். இதெல்லாம் போகவும் நம்ம ஊரில் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மி தான் ஸ்டில், ஏன்னா வில்லேஜஸ்லாம் அந்த ரீச் உங்களுக்கு யூனோ ஹவ் இட் இஸ் இல்லையா. ஸோ அதான் அந்த அவேர்னஸ் ஹேஸ் டு இன்க்ரீஸ், விச் இஸ் இன்க்ரீஸிங், பட் ஸ்டில் யூனோ 100% அவேர்னஸ் வந்துருச்சுன்னா எல்லாருமே கரெக்டாக அந்த சிம்டம்ஸ் வரும்போது வந்துருவாங்க. வீல் பி ஏபிள் டு பிக்அப் கேன்சர், ஆல் கேன்சர்ஸ் இன் அ வெரி ஏர்லி டிசீஸ், ப்ராப்ளி கியூர் எவ்ரி திங். இல்லை அட்வான்ஸ்டாக சி, இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட் ஆர் இஃப் லெஃப்ட் நெக்லெக்டட் இல்லை, தென் இட் கேன் ப்ரோக்ரஸ் அண்ட் இட் கேன் காஸ் ஸோ மச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அட்வான்ஸ் டிசீஸ், அண்ட் இட் கேன் லுக் ஆஸ் கோரி ஆஸ் இட் இஸ் போர்ட்ரேட். அந்த இமேஜஸ்லலாம் பயங்கர இதுவாக, ஆமாம் விசி நிறைய கேஸஸ் அந்த மாதிரி, வெரி அட்வான்ஸ்ட் கேசஸ் எல்லாம் வந்து பிகம்ஸ் இட் கோஸ் பியாண்ட் த பர்வியூ ஆஃப் கியூர், கியூர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் ஏன் ட்ரீட் பண்ணலான்னு கேட்பீங்க, யூ ஹாவ் டு ட்ரீட் பிகாஸ் பேஷண்ட் சஃபரிங்ல, சஃபரிங் ஃப்ரம் பெயின், டிஸ்சார்ஜ், அதெல்லாத்தையும் யூ கேன் ரிலீவ் பை கிவிங் நாட் ஓன்லி கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, பட் சர்டன் பெயின் கில்லர்ஸ், பெயின் மெடிசன்ஸ், அதெல்லாம் பெயின் பாலியேஷன்றதே ஒரு தனி ஸ்ட்ரீம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் சைக்கோ சோஷியல் கவுன்சிலிங், அவங்க வீட்டில் நிறைய பேர் துரத்தி விட்ருவாங்க, லைக் இந்த மாதிரி ரொம்ப ஒரு அகோரமான கேன்சர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இட் இல் ஸ்டார்ட் ஸ்மெல்லிங் ஆல்சோ, டிஸ்சார்ஜ் வரும். ஆஸ் எ பேஷண்ட் நமக்கு வந்தால் நமக்கே கஷ்டமாக இருக்கும், பட் பக்கத்தில் இருக்கவங்க ஹவு ஸ்லீப் வித் யூ, ஹவுல் யோர் கிட்ஸ் மிங்கிள் வித் யூ, ஸோ மெனி ஹவுல் யோர் ஃப்ரெண்ட்ஸ் கம் அண்ட் சி யூ, ஸோ அது தட் ப்ரொபல்ஸ் த பேஷண்ட் இன் டூ இதெல்லாம், டிப்ரெஷனுக்கே போயிடுவாங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர், ஈவன் அட்டம் சூசைட், சாரி ஸ்டேட் ஆஃப் திங், பட் அதுக்கெல்லாம் தான் கவுன்சிலிங் பண்ணணும். நாட் ஓன்லி பேஷண்ட், பேஷண்ட் அட்டெண்டர்ஸ், கூட இருக்கவங்க எல்லாரையுமே கவுன்சில் பண்ணணும், அண்ட் கவுன்சில் மட்டும் பண்ண பார்த்தாது, கவுன்சில்லாம் பண்ணிடுறீங்க ஸ்டில் அந்த நாத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க, அதுக்கு நீங்கள் தானே எதாவது பண்ணணும். ஸோ யூ கேன் டூ அ பாலியேட்டிவ் சர்ஜரி, ஓ பாலியேட்டிவ் ரேடியேஷன், கிவ் பாலியேட்டிவ் கீமோதெரப்பி அந்த மாதிரி. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கியூர் பண்ண முடியாதுன்னா கூட, ஏன்னா யூ கேன் கிவ் அ ரீசனபிளி குட் குவாலிட்டி ஆஃப் த லைஃப் டு த பேஷண்ட் till he or she lives. See, it's not the quantity of time. He's going to die in a short while, terminal ill patient, theriyum. But in the short time, you know, the quality of life that he has, he or she has, is important. La? That, I think, is a birthright. La? Or other deny panakuda.
0: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார், அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம், ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை, இதை தான் தொல்காப்பிய மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது.

0: ரெண்டாவது வகை என்னென்னா பெரும் செயல்களை செய்கிறது. மூணாவது வகை என்னென்னா மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. நாலாவது வகை என்னென்னா ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மறுக்கை நான்கே அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மறுக்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார், புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சி போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின மூவடி முப்பதுங்கிற நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க, ஜெயில் அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். நம்மால் இயலாத செயல் மட்டுமல்ல, நடைமுறையில் இல்லாத இயல்பான செயல்கள் கூட சில நேரங்களில் வியப்பாக தோன்றும்.

0: கேட்ட பாடலை பாடியவர் பி லீலா. பாடலின் படம் படிக்காத மேதை.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: அடுத்து உலா வருவது உங்கள் கவனத்திற்கு.
4: சர்வதேச எழுத்தறிவு தினம். கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. எழுத்தறிவு என்பது அந்த உரிமைக்கான முதல் படி என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 அன்று சர்வதேச எழுத்தறிவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதும் அனைவருக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். 1966 ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினமாக அறிவித்தது. தனிநபரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் சமூகத்தின் பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதிலும் எழுத்தறிவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதே இதன் அடிப்படையான நோக்கமாகும். எழுத்தறிவு என்றால் வெறுமென படிக்கவும் எழுதவும் தெரிந்திருப்பது மட்டுமல்ல, ஒருவர் தனக்கு தேவையான தகவல்களை புரிந்து கொண்டு அவற்றை தனது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய திறனையும் எழுத்தறிவு உள்ளடக்கியுள்ளது. இன்றைய டிஜிட்டல் உலகில் தகவல்களை தேடிப்பெறுதல், அவற்றின் உண்மைத்தன்மையை அறிதல், தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல் போன்ற டிஜிட்டல் எழுத்தறிவும் மிகவும் அவசியமாகியுள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எழுத்தறிவு அடிப்படையான காரணியாகும். கல்வியறிவு பெற்ற மக்கள் தங்களது உரிமைகள் மற்றும் கடமைகளை நன்கு புரிந்து கொள்வார்கள். சுகாதாரம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அரசின் நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் சரியான முடிவுகளை எடுக்க கல்வி உதவுகிறது. எனவே எழுத்தறிவு அதிகரிக்கும் போது சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றமும் அதிகரிக்கிறது. எழுத்தறிவு பெண்களின் முன்னேற்றத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பெண் கல்வி கற்கும்போது அது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றுகிறது. அதேபோல் வறுமையை ஒழிப்பதற்கும் எழுத்தறிவு ஒரு முக்கியமான கருவியாகும். கல்வி வேலைவாய்ப்புக்கான திறன்களை உருவாக்குகிறது. திறமையான மனிதவளம் உருவாகும் போது உற்பத்தி திறன் அதிகரித்து குடும்பங்களின் வருமானமும் வாழ்க்கை தரமும் மேம்படுகிறது. எனவே எழுத்தறிவு என்பது தனி மனித முன்னேற்றத்திற்கான திறவுகோள் மட்டுமல்ல, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான அடித்தளமும் ஆகும். இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு கல்வி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். எழுத்தறிவு இல்லாத சமூகத்தில் அறியாமை, வறுமை, சுரண்டல் மற்றும் சமூக சமத்துவமின்மை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கல்வி மற்றும் எழுத்தறிவு வளரும்போது மக்கள் தங்களது உரிமைகளை அறிந்து தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொருவருக்கும் கல்வி, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எழுத்தறிவு என்ற இலக்கை நாம் அனைவரும் இணைந்து செயல்படுத்த வேண்டும்.
0: உலா வந்தது உங்கள் கவனத்திற்கு. கேட்டதை கற்றதை உணர்ந்து வாழ்வில் பயன்படுத்தினால் வாழ்க்கை சிறக்கும்.

0: குமார ராஜா. இந்த படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை பாடியவர் பி லீலா.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர்,

0: சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: குப்பை என்பது நமக்கு உபயோகமில்லாத அப்புறப்படுத்தப்பட வேண்டிய பொருட்கள் என வரையறுக்கப்படுகிறது. இந்த குப்பை மேலாண்மை உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. தற்போது நமது சமூகத்தில் இந்த பிரச்சனை குறித்த விழிப்புணர்வு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இந்த நிலையில் வாழ தகுந்த நகரங்களின் வளர்ச்சிக்கு கழிவு மேலாண்மை இன்றியமையாததாக விளங்குகிறது. ஆனால் அது பல வளரும் நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் ஒரு சவாலாகவே நீடிக்கிறது. கழிவு மேலாண்மை நடைமுறைகள் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள், குடியிருப்பு மற்றும் தொழில்துறை பிரிவுகள் ஆகியவற்றை பொறுத்து வேறுபடுகின்றன. ஓர் ஆய்வின்படி திறமையான கழிவு மேலாண்மை ஒப்பீட்டளவில் அதிக செலவு மிக்கதாக இருக்கிறது. இது நகராட்சி வரவு செலவு திட்டங்களில் 20% முதல் 50% வரை செலவாகிறது. இந்த சேவையை இயக்குவதற்கு திறமையான சமூக ஆதரவு பெற்ற ஒருங்கிணைந்த அமைப்புகளை செயல்படுத்துவது அவசியமான ஒன்று. கழிவு மேலாண்மை நடைமுறைகளின் ஒரு குறிப்பிட்ட பகுதி நகராட்சி திட கழிவுகளையே கையாள்கிறது. வீடு, தொழில்துறை மற்றும் வணிக செயல்பாடுகளால் உருவாக்கப்படும் கழிவுகளில் பெரும் பகுதி இதுவே ஆகும். கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளில் வட்ட பொருளாதாரத்தின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பொருளாதார வழிமுறைகள், திறமையான அகற்றல் வசதிகள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் ஆகியவை அடங்கும். பொதுவாக கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும் அல்லது வெப்ப முறையில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் காரணமாக இது சாத்தியமில்லாத பட்சத்தில் அல்லது பொருளாதார ரீதியாக அது நடைமுறைக்கு ஒவ்வாத பட்சத்தில் முறையான சுத்திகரிப்பிற்கு பிறகு அந்த கழிவுகள் நில நிரப்பு கிடங்கில் அப்புறப்படுத்தப்படுகின்றன. மறுசுழற்சி என்பது பயன்படுத்தப்பட்ட பொருட்களை நேரடியாக மீண்டும் பயன்படுத்துவதை குறிப்பதாகும். எடுத்துக்காட்டாக, பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களிலிருந்து அகற்றப்பட்ட பாகங்கள் மற்றும் கழிவுகளிலிருந்து மூலப்பொருட்களை மீட்டெடுக்கும் மறுசுழற்சியை இது குறிக்கிறது. மேலும் கண்ணாடி துண்டுகளிலிருந்து புதிய கண்ணாடியை உருவாக்குதல், பழைய இரும்பை உருக்குதல் மற்றும் கட்டுமான கழிவுகளிலிருந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட கட்டிட பொருட்களை உருவாக்குதல் போன்றவற்றை உள்ளடக்கியது. மேலும் தரமிறக்குதல் என்பது கழிவுகளை அதன் அசல் தரத்தை விட தரம் குறைந்த பொருட்களாக மாற்றும் செயல்முறையாகும். இதேபோன்று வேதியியல், இயற்பியல் மற்றும் உயிரியல் சுத்திகரிப்பு ஆகிய இரண்டின் நோக்கமும் கழிவுகளிலிருந்து மாசுபடுத்திகளை அகற்றுவது அல்லது அவற்றை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதே ஆகும். கழிவுநீர் மற்றும் மாசடைந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள் ஆகியவை இந்த முறையில் கையாளப்படும் பொதுவான கழிவு வகைகளாகும். கழிவு மேலாண்மை துறையில் பல்வேறு சிறப்பு துறை சார்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சாலைகள், வர்த்தக மையங்கள் மற்றும் வீடுகளிலிருந்து கழிவுகளை சேகரிப்பது, இடைநிலை சேமிப்பு மற்றும் கழிவு அகற்றும் செயல்பாடுகளிடம் ஒப்படைப்பது ஆகியவை அவர்களின் பொறுப்புகளில் அடங்கும். அனைத்து சூழல்களிலும் திறம்பட்ட கழிவு மேலாண்மைக்கு தடையற்ற செயல்பாட்டு ஏற்பாடுகள் தேவைப்படுகின்றன. அபாயகரமான கழிவுகளை பொறுத்தவரை கழிவு போக்குவரத்து மீதான ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஒப்படைப்பு ஆவணப்படுத்தப்பட வேண்டும். நம் வீடுகளில் உருவாகும் உணவு கழிவுகளை உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். சாலைகள் மற்றும் பொது இடங்களில் வீசப்படும் நெகிழிப்பை குப்பைகள் வடிகால்களிலும் கழிவுநீர் அமைப்புகளிலும் சென்று சேர்கின்றன. இதன் விளைவாக வடிகால்கள் அடைபட்டு சாலைகளில் தண்ணீர் தேங்கி கனமழையின் போது வெள்ளம் போன்ற சூழ்நிலையை அவை உருவாக்கக்கூடும். காகிதம், பழைய புத்தகங்கள், உலோக கலன்கள், கண்ணாடி புட்டிகள் மற்றும் பிற பொருட்களை பழைய பேப்பர் கடைக்காரர்களுக்கு விற்பதன் மூலமாக நாம் மறுசுழற்சி செய்யலாம். முடிந்தவரை குப்பையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி முறையான கழிவு அகற்றும் நடைமுறைகளை பின்பற்ற இன்றைய தலைமுறையினருக்கு கல்வி புகட்டுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது.
1: குப்பை கழிவு மேலாண்மை எழுதியவர் எஸ் அனீஷ், வாசித்தவர் மு சண்பக காசி.
2: இடம்பெற்றது நகர்வலம். இனி
3: புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக
2: சித்ரா பாடியிருக்கும் பாடல்

0: மேகம் கூடை அழைக்கும் போது ஆடிப்பாடி ரசிக்கலாம்.
1: அது மட்டும் போதுமா? அவற்றை சேமிக்கவும் வேண்டும். ஏன்? மேலும் தகவல்களோடு மடல் மாணிக்கம். இப்போது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள ஞானமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம பூமியின் பரப்பளவில் மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர் தான். நம்மை சுற்றி இவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் பெரும்பாலும் பயன்படுத்த முடியாத தரமில்லாத தண்ணீர் தான் அது, அதாவது உப்பு தண்ணீர். நாம் பயன்படுத்தக்கூடிய நன்னீரின் அளவு வெறும் 2.5% மட்டுமே. இதை நமது முன்னோர் நல்லபடியாக உணர்ந்து சிக்கனமாக பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் ஊரை சுற்றி எங்கேயாவது ஓர் ஓடை அல்லது நதி ஓடும். வருடம் முழுக்க தண்ணி ஓடக்கூடிய வற்றாத ஜீவநதியாக அது இருக்க வாய்ப்பில்லை. அப்போது கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் வற்றி போயிருக்கும். அப்போ தண்ணீருக்கு என்ன பண்ணுறது? ஊத்துக்குழி வெட்டி தண்ணி ஊற ஊற மொண்டுகிட்டு வருவாங்க. ஊத்து தண்ணி அவ்வளவு நல்லா இருக்கும். 1 குடம் 2 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கே அவ்வளவு நேரம் பிடிக்கும். நாம் பயன்படுத்தும் தண்ணியை, குடிக்கிற தண்ணி, சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை ஆங்கிலத்தில் பாட்டபுள் வாட்டர்ம்பாங்க. அந்த பாட்டபுள் வாட்டர் அளவு 2.5% தான் இருக்குது. இதை உணர்ந்திருந்தனர் நமது முன்னோர். ஊருக்கு நல்லது செய்வோம் என்ற நல்ல

0: நேரத்தில் மன்னன் முதல் நாட்டின் கடைகோடி மனிதன் வரை நீரை சேமிக்க தங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். அதனால தான் ஏரி, குளங்கள், ஊருணிகள், கண்மாய்கள்லாம் பெருகின. ஞானமணி ஐயா, வீடுதோறும் கிணறு இருந்த காலம் உண்டு. கிணத்துல வாளிய போட்டு தண்ணி இறைச்சி பயன்படுத்தும் போது அதன் அருமை தெரிந்தது. தண்ணிய பார்த்து சிக்கனமா மக்கள் பயன்படுத்தினாங்க. தண்ணீரை வீணாக்க கூடாது என்ற உணர்வும் இருந்தது. அதுக்கப்புறம் அடிபம்ப் என்ற ஒன்று வந்தது. அதில் மூச்சிறைக்க அடித்து தண்ணீர் எடுத்தவர்கள் தேவைக்கு அதிகமா தண்ணீரை பயன்படுத்தியதே கிடையாது. போர்வெல், ஆழ்குழாய் கிணறு என்ற ஒன்று வந்த பிறகுதான் நீர் சேமிப்பின் முக்கியத்துவம் பற்றிய தெளிவை நாம இழந்துட்டோம். எங்க இருக்கு தண்ணி, எவ்வளவு ஆழத்துல இருக்கு, எப்படி வருது, எவ்வளவு தண்ணீர் ஒரு நாளைக்கு ஒரு தலைக்கு தேவைப்படுது என்ற கணக்கு வழக்கு இல்லாம போச்சு. சௌகரியத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இப்போ தண்ணீர் இல்லைன்னு சிரமப்படுறோம். இயற்கை நமக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய கொடையே மழைதான். மழை பெய்யும் போது அதை முறையா சேமிக்க அரசின் வற்புறுத்தல் நமக்கு தேவைப்பட்டது. அதையும் காலம் போக போக மறந்துட்டோம். இன்னொரு புறம் வரைமுறையற்ற கட்டுமானங்கள், மழை நீரை பூமிக்கு அனுப்பாத வகையில் கான்கிரீட் சாலைகள், நடைபாதைகள், இப்படி நமக்குள்ள கட்டுப்பாடே இல்லாம போனதுனால நிலத்தடி நீர் இப்போ காணல் நீராயிடுச்சு. முன்பெல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருக்காது, ஓரளவுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைச்சிரும். பெய்யும் மழை நீரும் பூமிக்குள்ள போகும் வகையில தான் நடைபாதைகள்லாம் இருக்கும். இப்போ பாதைகள், சாலைகள் எல்லாத்தையும் தார் குண்டு பூசுறோம் அல்லது சிமெண்ட் சாலைகளாக மாத்துறோம். அங்கங்க பெய்யும் மழை நீர் அப்படியே பூமிக்குள்ள இறங்கணும். ஞானமணி ஐயா, ஒரு ரெண்டு பருவம் அல்லது ரெண்டு வருஷம் பருவமழை பொய்த்துதுன்னா மழை நீர் சேமிப்பு பத்தி பேசுவதும் அதுக்கப்புறம் அதை மறக்கிறதும் நமது வாடிக்கையாயிடுச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு மழைநீர் சேமிப்பு அமைப்பு இருந்தா தான் அந்த வீடுகளை கட்ட அனுமதியே வழங்குவாங்க. இப்போ அது பெயரளவுல தான் இருக்கு. ஒவ்வொன்னையும் அரசாங்கத்துக்காக நாம செய்யக்கூடாது, நமக்காக, நமது சந்ததியினருக்காக செய்யணும். அதே போல ஆறு, குளங்கள், ஏரிகள்ல ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. ஏன், நகர்ப்புறங்கள்ல நடுநாயகமாக இருக்கும் குளங்களை மண்ணு போட்டு மூடி வேற ஏதாவது பொது பயன்பாட்டுக்கு கூட கொண்டு வந்திருக்கோம். புதுசாக நீர்நிலைகளை உருவாக்கலைனாலும் இருக்கும் ஏரி குளங்களை பாதுகாக்க வேண்டாமா? அப்பப்போ சுத்தம் பண்ணி தூர்வாரி அதன் முழு அளவில் நீரை தேக்க நம்மாலான நற்செயல்களை செய்யணும் இல்லையா? பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, தண்ணீர் விஷயத்திலும் சேமிப்பது தான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நீரின்றி அமையாது உலகு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: வழங்கினார் வி. சரவணன் அவர்கள்.
1: நேயர்களின் கவனத்திற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
0: ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின்,
1: நெல்லை டி. கண்ணன் அவர்கள் மிருதங்கம்,
0: கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.
1: இந்நிகழ்ச்சியின் 100.1 FM கோல் அலைவரிசையிலும் இடம்பெறும்.

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: முதல் விஷயம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆட்களையும் நம்பியும் இருக்க வேணாம். ரெண்டாவது, நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். மூணாவது, நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த ட்ரோன் மூலயமா நீங்கள் மருந்து தெளிக்கலாம். நாலாவது, இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
0: வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் தொடர்ந்து,
2: உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம்.
0: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள் கூறும் தகவல்கள் ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: திரைக்கானத்தில் தொடரும் பாடல் ரெட்டைவால் குருவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

0: ஒலித்தந்த பாடலுடன் திரைக்கானம் நிறைவு பெற்றது. மீண்டும் திரைக்கானம் 8:30 ஒலிபரப்பாகும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi to launch development projects worth over 35,000 crore rupees from Vadodara in Gujarat today. To also inaugurate Global Fintech Fest 2026 in Mumbai. Defence Acquisition Council clears capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees for defence forces. Luxembourg backs India's bid for permanent seat in UN Security Council. India joins US and 24 other countries to shape development of next generation 6G networks. Delhi police arrests 3 members of family that owned collapsed building in Satyaniketan area of national capital.

0: நாற்பது வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து வருவது கஸ்தூரிமான் படத்திற்காக டிப்பு மஞ்சரி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்.

கேட்ட அந்த பாடலோடு இனிதை நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம்புது காலை நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ஏகதந்தம் பஜேகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் பிலஹரி, மிஸ்ர சாப்பு தாளம்.

சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்து கீரவாணி ராகத்தில் நீ சரணாம்புஜ முனு என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை ஆதி தாளம்.

கீரவாணி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை இடம்பெற்றது. நிறைவாக மிருகயதராதா மாதவம் என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், ராகம் பெஹாக், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல். இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: மௌனராகம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.
1: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: முதல் விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆட்களையும் நம்பியும் இருக்க வேணாம். ரெண்டாவது, நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். மூணாவது, நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த ட்ரோன் மூலியமாக நீங்கள் மருந்து தெளிக்கலாம். நாலாவது, இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
1: வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ. சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் தொடர்ந்து,
3: உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம்.
1: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. ஜோதிலட்சுமி அவர்கள் கூறும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா.
4: அம்மாடி இதுதான் காதலா?

நேரம் 10:36, சென்னை ஆகாஷ்வாணி மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் முத்து சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பி. சுஷீலா பாடிய பாடல், படம் தாயம்.

எங்க ஊர் காவக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். நெருமி போது 10:50. சென்னை ஆகாஷ்வாணி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் முத்துச்சிதறலில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து KJ யேசுதாஸ் பி சுஷீலா பாடியுள்ள பாடல் படம் பூந்தோட்ட காவல்காரன்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸிலும் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 ஆகாஷ்வாணி சென்னை வழங்குகிறது. தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும் நிகழ்ச்சி. முத்துச்சிதறலில் நிறைவாக சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் அருண்மொழி, சித்ரா.

கேட்டு ரசித்தோம் முத்துச்சிதறல். நேரம் 11 மணி. இனிய திரை இசை பாடல்களை 12 மணி வரை கேட்டு ரசிக்கலாம். தேன் சிந்தும் நேரத்தில் முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா குரல்களில் ஆனந்த கும்மி.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்தது அந்த பாடல் தர்மதுரை படத்திற்காக.
1: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: முதல் விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆட்களையும் நம்பியும் இருக்க வேணாம். ரெண்டாவது, நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். மூணாவது, நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த ட்ரோன் மூலயமா நீங்கள் மருந்து தெளிக்கலாம். நாலாவது, இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
1: வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் தொடர்ந்து,
3: உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம்.
1: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள் கூறும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 11:18:30. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்கிறது கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடலுடன் இந்தியன் படத்திற்காக.

கங்கை நதி உலகினில் துள்ளும் விடத்தேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணும்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் படிக்காதவன்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: நேரம் 11:42:25. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்கிறது. KJ யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலுடன் பூவிழி வாசலிலே படத்திற்காக.

0: மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் அதிசய பிறவி. நிறைவாக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் கேட்கலாம், நான் பேச நினைப்பதெல்லாம் படத்திற்காக.
1: ஏலேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10, ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 to 9:15 கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது மாலை 6:10.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12:10 சங்கீத சாரல் பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி மித்ரா பூங்காக்கள் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் என்று நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. 2:15 மாலை 5:30 திரைகாலம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி கராவலம்ப ஸ்தோத்திரம் முதல் பகுதி. உரை வழங்குபவர் சம்ஸ்கிருத துறை தலைவரும் உதவி பேராசிரியருமான முனைவர் ஏ துர்கா தேவி அவர்கள். 2:55 வானிலை, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி குமார். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: முதல் விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆட்களையும் நம்பியும் இருக்க வேணாம். 2வது, நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். 3வது, நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த ட்ரோன் மூலயமா நீங்கள் மருந்து தெளிக்கலாம். 4வது, இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
1: வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் தொடர்ந்து
3: உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம்.
1: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள் கூறும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெற

0: Bengal today. In hockey, India's junior men's team moved closer to an Asia Cup semi-final berth with a 7-3 win over South Korea at Mochi, China today. Captain Anmol Ekka scored twice as India produced a decisive 3-goal burst in the final quarter. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower during the forenoon session today. The Sensex shed 427 points to 75,705, while the Nifty declined 104 points to 23,675 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். பாலும் தெளித்தேனும் விருத்தம் தொடர்ந்து கலைநிறை கணபதி என்று தொடங்கும் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா.

0: லட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஹேமா சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி அக்ஷயா அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகும். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கடசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையின் 3 பிரிவுகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் புதிய சரக்கு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். வதோதரா டாண்டா ரோடு இடையிலான பயணிகள் ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். இது தவிர ரயில்வே மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இன்று மாலை மும்பை செல்லும் பிரதமர் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது 3 நாள் பயணத்தின் போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது. கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாள்ல படிக்க வைக்கல. நானும் மாடு மேய்க்குவோ, நாத்து நடுவோ, பில்லுக்கு போவோ, அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கின்னு இப்போ நல்லா படிக்கிறேன், எழுதுறேன், என் கையெழுத்து போடுறேன். பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
1: செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை

0: இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் எக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்கத் துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின் போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஜேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு ஜேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிபுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிபுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சாந்தி நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2 மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் மகளிர்

இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரேயஸ் எமேர்மி கோம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது

0: யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கும். ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை, அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகள் 1.2 முதல் 1.3 மீட்டராக வேகம் எடுக்கும். நாகப்பட்டினம் வடக்கு 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். புதுச்சேரியில் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். கமலநாதன் இயற்றிய பாடல். எம் அசோக் இசையமைப்பில் பாடியவர்கள் டி எல் மகராஜன், எம் அமிர்தா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:30 ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிஎம் மித்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிஎம் மித்ரா திட்டம் பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பாரல் ஸ்கீம் என்பது இந்தியாவின் ஜவுளித்துறையை சர்வதேச அளவில் உயர்த்தவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம். இந்திய ஜவுளித்துறை தற்போது நூல் நூற்பு, நெசவு, ஆடை வடிவமைப்பு போன்ற வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு தனித்தனி இடங்களை சார்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து செலவு மற்றும் நேர விரயம் அதிகமாகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வாக நூற்பு முதல் ஆடை உற்பத்தி வரை அனைத்து செயல்பாடுகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் உயர்தர பூங்காக்களை அமைப்பதே பிஎம் மித்ரா திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். பிரதமர் நரேந்திர மோடியால் முன்வைக்கப்பட்ட 5F கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் செயல்படுகிறது. ஃபார்ம் பண்ணை அல்லது பருத்தி விவசாயம், ஃபைபர் இழை, ஃபேக்டரி ஆலை, ஃபேஷன் ஆடை வடிவமைப்பு, ஃபாரின் வெளிநாட்டு ஏற்றுமதி. 4,445 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்களில் 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள் தமிழ்நாடு, தெலங்கானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. ஒவ்வொரு பூங்காவும் குறைந்தபட்சம் 1,000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதலாவது பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரலிங்கபுரத்தில் அமைய உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து ஒரு சிறப்பு நோக்கு நிறுவனத்தை உருவாக்கி இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன. தூத்துக்குடி துறைமுகம், மதுரை சர்வதேச விமான நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு NH-44 அருகே அமைவதால் ஏற்றுமதிக்கு பெரும் சாதகமாக உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு 1,000 கோடி ரூபாய் அளவிலான புதிய முதலீடுகள் ஈர்க்கப்படும். பூங்காவில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த வசதிகள், உற்பத்தி மண்டலம், நூல் நூற்பு, நெசவு, சாயம் தோய்த்தல் மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் ஆலைகள், நிறுவனங்கள் வந்தவுடன் உடனடியாக உற்பத்தியை தொடங்கும் வகையில் கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். பொது வசதிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை, ஆராய்ச்சி மையம், தர பரிசோதனை கூடங்கள், தொழிலாளர் நலன், தொழிலாளர்களுக்கான தங்குமிடங்கள், தொழிற்பயிற்சி மையங்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் போக்குவரத்து நெட்வொர்க், பொருளாதார மற்றும் சமூக நன்மைகள். ஒவ்வொரு பூங்காவிலும் நேரடியாக 1,00,000 பேருக்கும் மறைமுகமாக 2,00,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரே இடத்தில் முழு உற்பத்தி சங்கிலியும் அமைவதால் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் பெருமளவில் குறையும். சர்வதேச தரத்திலான ஆடைகள் தயாரிக்கப்படுவதால் உலகளாவிய ஜவுளி சந்தையில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கும். கிராமப்புற மற்றும் உள்ளூர் பகுதிகளின் உட்கட்டமைப்பு மேம்பட்டு பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படும். பிஎம் மித்ரா திட்டம் இந்திய ஜவுளித்துறையை நவீனமயமாக்கி இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தியின் மையமாக, குளோபல் டெக்ஸ்டைல் ஹப் மாற்றும் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாகும். குறிப்பாக தமிழ்நாட்டின் விருதுநகரில் அமைய உள்ள பூங்கா மாநிலத்தின் தென் பகுதி தொழில் வளர்ச்சிக்கு பெரும் பக்கபலமாக விளங்கும். இன்று பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிஎம் மித்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
0: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக இயன்முறை மருத்துவ தினத்தை ஒட்டி அரசு குழந்தைகள் மருத்துவமனையின் இயன்முறை மருத்துவர் வி சிவகுமாரி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்பாகி வருகிறது. கேட்டு பயன்பெறுங்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களின் நேர்காணலை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: மேம், இப்ப இந்த ஏஐக்கு தகுந்த மாதிரி மாணவர்களும் இளைஞர்களும் அவங்களை எப்படி தகுதிப்படுத்திக்கணும் மேம்?
2: மாணவர்கள் எப்படி தகுதிப்படுத்திக்கணும்னா, பள்ளிக்கல்வித்துறையிலேயே வந்து நமக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஏஐ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு அரசு பள்ளியிலெல்லாமே இந்த ஏஐ சம்பந்தமான பெரிய பெரிய விஷயங்களை, ஏஐ ஏஜென்ட் பற்றி பேசுகிறாங்க, அதில் ஏஐ ஹப் பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டேஜ்லேயே வந்தாச்சு. அப்போ பைத்தான் லாங்குவேஜ் மஸ்ட், பைத்தானில் ப்ரோக்ராம் இதை தெரிஞ்சிருந்தால் போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சிசி ப்ளஸ் ப்ளஸில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா பைத்தானில் ஒன்றுமே இல்லை, ஈஸி. அது சம்மந்தமான அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன மாதிரி ஒரு வேலைவாய்ப்புகள் பெருகுங்கிறதுக்கு என்னால் ஒரு இது கொடுக்க முடியும், லிஸ்ட்டு கொடுக்க முடியும். எப்படின்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர், ராக் டெவலப்பர், ஏஐ இன்டக்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ கன்சல்டன்ட், ஏஐ சொல்யூஷன் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் வருது. அதுக்கு இவங்க படிக்க வேண்டியது பைத்தான், அதுக்கப்புறம் ஏபிஐ பைத்தில் படிக்கணும். ஏபிஐ அதாவது வந்து ஒரு ஒரு சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ, அதெல்லாம் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு வந்து அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு ஏபிஐ, அப்புறம் ஜேசன், அப்புறம் பேசிக் டேட்டா பேசஸ், அப்புறம் ஏஐ அப்ளிகேஷனை டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து படித்து வச்சுட்டா இந்த மேலே நான் இப்போ சொன்ன துறைகள் எல்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். இது வந்து எப்படி வந்து ஒரு சி லாங்குவேஜ்லேயோ ஒரு ஜாவாலேயோ ஒரு .NET ப்ரோக்ராம் எழுதணுமோ அதே மாதிரி தான் ஏஐலேயும் ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஏதோ ஒரு பெரிய புரியாத ஒரு விஷயம் கிடையாது. பட் இதில் ரொம்ப மெயினாக இருக்கிற லாங்குவேஜ் வந்து பைத்தான்.
1: ஓகே மேம். மேம், ஐடி துறை தவிர மற்ற துறை சார்ந்த ஊழியர்களும் வந்து ஏஐ வந்து கற்றுக்கணுமா? அது வந்து கம்பல்சரியாக
2: கற்றுட்டு தான் ஆகணும். இன்றைக்கி வந்து பத்திரிக்கை துறை எடுத்துட்டால் தெரியலன்னா அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்காங்க. ஏஐ தெரியலன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்பு வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா பிகாஸ் வந்து ஈஸியாக டெவலப் பண்ண முடியுது, ஒரு விஷயத்த டிசைன் பண்ண முடியுது, விஷயத்தை கேப்சர் பண்ண முடியுது. இது வந்து உதாரணத்துக்கு தான் நான் அந்த பத்திரிக்கை சொல்கிறேன். ஸ்கூல்ஸ்னு எடுத்துட்டாக்கா இந்த டீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஈஸியாக வந்து எப்படி வந்து சொல்லிக் கொடுத்தா குழந்தைங்களுக்கு புரியுங்கிற மாதிரி நம்ம டீச்சர்ஸ்க்கும் கற்றுன்னு தான் ஆகணும். ஏஐ தெரியுங்கிறத விட ஏஐ எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம், சரியாக யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து நம்மளோட துறைக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட கற்றுக்க முடியும். அதுக்கே நம்ம சாட்ஜிபிடியோ இல்லை ஜென்ரேட்டிவ் கிட்ட வந்து நம்ம ஐடியா கேட்கலாம், என்னுடைய துறை இது, இந்த துறையில் நான் எப்படி வந்து நான் ஏஐ பயன்படுத்தலான்னு சொன்னால் அதுவே நிறைய விஷயங்களை வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கும்.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஏஐ வந்து நிறைய துறைக்கும் நிறைய பேருக்கும் அது உதவுது அப்படின்னு, அது வந்து தீமைக்கும் வழிவகுக்குதா? நிறைய பேர் அது வந்து கெட்ட விஷயத்துக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க.
2: டெஃபினெட்டாக நல்ல க்வெஸ்சன் இது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஏஐட்டு பேசினே இருந்திருக்கான் டெய்லி, என்னென்னா எனக்கு படிப்பே வரல, எனக்கு வந்து படிக்கவே பிடிக்கல, எனக்கு டல்லாக இருக்கேன், அப்பா அம்மா திட்டுறாங்க, அது மாதிரி சொல்லி, சரி நீ இதை மாதிரி படி, அதை மாதிரி படி, இப்படி நினைப்ப வச்சுக்கோ, அப்படி நினைப்ப வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஐடியாலாம் கொடுத்துனே இருந்திருக்கு. அவன் அதெல்லாம் பண்ணி பார்த்து கூட அவனால் வந்து ஒரு டல்லாகவே மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்துருக்கான். அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து டெய்லி என்னை அடிக்கிறாங்க, எனக்கு வந்து என்னால் வாழவே முடியல அப்படின்னு சொன்னது, சரி சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான். இது வந்து நிஜமான இன்ஃபர்மேஷன், நிஜமாக நடந்த விஷயம் இது. ஏஐயை வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம், பட் அதே வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்டாகவோ ஒரு ஹியூமன் மாதிரி அதுக்கிட்ட வந்து டெய்லி அதுக்கிட்ட பேசுறது, டெய்லி நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்து அதுக்கிட்ட சொல்கிறது, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து அதோடய செயல்பாடு வந்து மந்தமாயிடும், அது நமக்கு தவறான தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கும், அதன் மூலமாக நிறைய தீமைகள்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய டெய்லி சொல்லும் போது நம்மளோட பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து அது வழியாகவே நம்ம வந்து இதெல்லாம் புக் பண்ணலாம், அதை ஒரு டூர் போகிறோன்னா அங்கே இருக்கிற அந்த ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை அதை பண்ண சொல்லும் போது நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாக அதுக்கிட்ட போகுது. இமெயில் அதை எடுத்துக்கும், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸும் அதை எடுத்துக்கிறது, நம்மளோட கேலண்டரே எடுத்துக்கும், அது நம்மளோட மொபைலே எடுத்துக்கும், அதுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே அது உள்ளே கொடுக்கும்போது அது வந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து எப்பயாவது வந்து அதை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறதை விட ஏ என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் வருங்காலத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அது நம்ம கவனமாக இருக்கிறது வந்து நம்ம லெவலில் கவனமாக இருக்கிறது என்ன, ஜென்ரல் யூசர் எப்படி கவனமாக இருக்கலான்னு அதுக்கிட்ட ரொம்ப பேச வேண்டாம், அதுக்கிட்ட நம்ம வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்டாகி

0: வேண்டாம், நம்ம தகவல்கள் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். டேட்டாவை நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து ஆரம்பித்து இமெயிலேருந்து ஆரம்பித்து ஃபோட்டோஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அதுக்கிட்ட கொடுக்காமல் இருக்கலாம் அவ்வளோதான். ஆனாலும் ஒரு சின்ன பயம் வந்து எங்களை மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது என்னென்னா, நம்மளை மாதிரியே அது இன்னொரு ஒரு பிரதியை வந்து உருவாக்கிடுவது அப்படிங்கிற பயம் இருக்குது.
1: நம்மளை மாதிரி பிரதினா என்ன மேம், நம்மளை மாதிரி உருவாக்கிட்டோம்னு சொல்கிறீங்க, உங்களுக்கான பயம் என்ன மேம்?
0: அதாவது என்னென்னா, இப்போ அதுக்கு பேர் ஏஜென்ட்னு பேர். ஏஐ வந்து பயன்படுத்தும் போது ஏஐ கன்சல்டன்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஏஐ ஏஜென்ட்னு ஒன்று இருக்குது. ஏஐ கன்சல்டன்ட்னா என்னென்னா, நம்மளுக்கான சந்தேகங்களை கேட்குறது, ஆலோசனைகளை கேட்குறது. அது எல்லாருக்குமே தெரியும், கூகுளில் கேட்டுருந்தோம், இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினி, கோபைலட் இந்த மாதிரி கேட்குறோம். ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, அதை செயல்படுத்திடும். அதாவது வந்து என்னென்னா, இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு இமெயில் அனுப்பணும், 7 மணிக்கு ஒரு இமெயில் அனுப்பணும், எனக்கு மறந்து போய்டும், நீ பண்ணுன்னு அதுக்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அது ஆன்லைன் மீட்டிங், நீ வந்து ஆன் பண்ணி வச்சிருன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் ஒரு டூர் போகிறேன், எனக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிடுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, நம்மக்கிட்டேருந்து டேட்டா வாங்கி இமெயில் ஐடி வாங்கிக்கும், பாஸ்வேர்ட் கொடுத்தா தானே அது வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அதுவே வந்து ஹோட்டல் புக் பண்ணும், அதுவே நமக்கான இமெயில் அனுப்பும், அதுவே நம்ம பேங்க்குக்கு போய் பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஏஐ ஏஜென்ட் அதெல்லாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கான ஒரு பிரதி தானே உருவாருது. எல்லாத்தையுமே ஏஐ பண்ண வச்சுட்டா அப்புறம் நமக்கான ரோல் தான் என்ன? நம்ம ஏஐ வந்து பணம் இருக்குது, நம்ம எல்லா சாஃப்ட்வேரையும் வாங்குகிறோம், எல்லாத்தையுமே நம்ம ஏஜென்ட் உருவாக்கி அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்துட்றோம். ஹியூமன் ஏஜென்ட் மாதிரி அடிப்படையாக செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையுமே இதுகிட்ட கொடுத்துட்டாக்க ஃப்யூச்சரில் நமக்கான ஒரு பிரதி உருவாயிடும், நம்மள மாதிரியே அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம டம்மி ஆகிடுவோம், ரொம்ப நமக்காகவே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தாக்கா நம்ம டம்மி ஆகிடுவோம். ஸோ எனக்குலாம் எப்படின்னாக்க, எனக்கு பதிலாக அதுவே எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சொல்ல வர கருத்து. அதான்
1: ஓகே மேம்.

0: இப்போ இருக்க மாணவர்கள் வந்து வீட்டு பாடங்கள் கட்டுரைகளை வந்து ஏஐ மூலயமா வந்து அதை மட்டுமே சார்ந்திருந்து எழுதுறாங்க, அதையே ரொம்ப அதிகமாக சார்ந்திருக்கிறாங்க. அது வந்து அவங்களோட படைப்பாற்றலை வந்து கெடுக்குமா? அது எந்த அளவுக்கு தீமையும் கொடுக்குது நன்மையும் கொடுக்குது மேம்?
1: நல்ல ஒரு அருமையான க்வெஸ்சன். முன்னாடிலாம் வந்து ஒரு பாடத்தை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடத்தை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மைண்ட் மேப்னு ஒன்று இருக்குது, அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு வந்து அந்த பாடத்தில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக ஹிண்ட் போட்டு வச்சுக்கிறது, அப்புறம் அதை தொடர்புடைய கதைகள் எல்லாத்தையுமே மைண்ட்லேயே வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் மைண்ட் மேப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த மைண்ட் மேப் வழியோ ஒரு பிக்சரை போட்டு வச்சுட்டோன்னா நம்ம மறக்கவே மறக்காது, மனப்பாடமே பண்ண வேண்டாம், நம்ம ஈஸியாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு பேசிக்காக இன்டெலிஜென்ஸ் இருந்தாலே போகிறோம், நம்ம எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் படிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். அதேமாதிரி வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதிலலாம் என்ன பண்ணணுன்னாக்கா சாப்டரே கொடுத்துட்டோனாக்கா ஒரு பக்கத்தையே ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ளே போட்டோனாக்கா அதை வந்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து அழகாக வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிவிடும். அதுக்கு பேர் இன்ஃபோகிராஃபிக்ஸ், படங்கள் மூலமாக அது படம் எழுத்து படம் எழுத்துன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து படிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் தீசிஸ் பண்ணுறது மொத்தமாகவே அது கொடுக்குற தீசிஸை வந்து எடுத்து பயன்படுத்துறதெல்லாம் வந்து அவங்களை சோம்பேறியாக்கும்,

0: மந்த நிலைக்கு தான் கொண்டு போகும். அவங்களுக்கு சொந்தமாகவே எழுத வராதுன்னு சொல்கிறேன். ஒன்றும் ஒரு 15 நாள் இதோட நான் இதுக்கிட்ட உட்காந்து பேசினேன்னா க்ரியேட்டிவிட்டியே கொஞ்சம் வந்து குறையிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப் டெக்னாலஜி, இன்ஃபோகிராஃபிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பாடத்தை எப்படி பெட்டராக படிக்கலாம், எப்படி பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி பெட்டராக நினைவு வச்சுக்கலாங்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்பா அம்மா முன்னாடிலாம் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா, குழந்தைகளுக்கு வந்து கட்டுரை எழுதி கொடுப்பாங்க, பேச்சு போட்டிக்கு கட்டுரை போட்டிக்கு அந்த மாதிரி வந்து எழுதி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் இப்போ வந்து ஏஐ கிட்ட சொல்கிறாங்க, ஏஐ கிட்ட இருந்து அவுட்புட் வருது. ஸோ அதனால் அதை அப்படியே பயன்படுத்தும் போது மந்த நிலைக்கு தான் போகும், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காது, குறையும். அது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிறதுல. இதில் பேரண்டிங் கண்ட்ரோல்லாம் கூட இருக்குது, எந்த எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சாட்ஜிபிடி ஒரு ஏஐ கொடுத்தா அது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதுக்கெலாம் இதில் பேரண்டிங் கண்ட்ரோலாக இருக்குது. அப்பா அம்மா ஃபஸ்ட்டு அவேர்னஸாக இருக்கணும், அதாவது அப்டேட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு தான் இப்போ எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாமே இப்போ இது தானே, ஒரு ஆர்வக்கோளாறில் எல்லாமே உள்ளே வருவாங்க. அப்படி தான், இப்படி உள்ளே வந்தால் தான் அந்த ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும் எந்த ஒரு விஷயமுமே. ஆனால் போக போக எல்லாமே சரியாயிடும்.
1: இப்போ வந்து எல்லாரோடைய கையிலையுமே வந்து செல்ஃபோன்றது வந்து முக்கியமான ஒன்றா மாறிடுச்சு. செல்ஃபோனில் நம்மளுடைய தரவுகள் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குமா, இல்லை நம்மளுடைய தரவுகள் வந்து இந்த ஏஐ மூலமாக திருடப்பட வாய்ப்புகள் இருக்கா?
0: டூல செக் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆர்என்டி பண்ணும்போது வெளியில் வந்து 100 நிறுவனத்துக்குள்ளே போய் என்ன தான் சேஃப்டியாக இருந்தாலும் எல்லாமே நடக்கும். ஒரு பேங்க்கோட டேட்டாஸ்லாம் திருடப்படுறது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டு தானே இது. நம்ம மக்கள் வந்து ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுறது கிடையாது. யாராவது சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், இந்த ஏஐ டூலை நான் உருவாக்கினேன், இந்த சாஃப்ட்வேரை நான் கண்டுபிடிச்சேன், இது பண்ணினேன்னு சொல்கிறது குறைவு. ஆனால் ஹேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து வைரஸை உருவாக்கி உள்ளே விடுற சாஃப்ட்வேரை கண்டுபிடிப்பாங்க. ஆன்டி டிஜிட்டல் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு திறமை இருக்குது. அந்த திறமையை அவங்க பாசிட்டிவாக யூஸ் பண்ணினாங்கன்னா இன்னும் நிறையா கண்டுபிடிப்புகள் நம்ம நாட்டில் வரும். ஸோ வந்து நம்மளே அறியாமல் பல விஷயங்களை வந்து நம்ம மொபைல் மூலம் வெளியில் விடுறோம். அன்றைக்கி வந்து ஒரு டேட்டாவை நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு PDF வந்து, அதை நான் வந்து ஒரு பேங்க் மேனேஜருக்கு ஷேர் பண்ணணும். பை மிஸ்டேக்காக அப்படி நான் ஃபார்வர்ட் பண்ணும்போது அது ஸ்டேட்டஸில் போய் உட்காந்துருது வாட்ஸ்அப்பில். ஒரு நிறுவனம் நடத்துகிற 33 வருஷம் அனுபவம் இருக்குது, என்னையும் அறியாமல் சில விஷயங்கள் நடக்குது, நம்மளையும் அறியாமல் சில விஷயங்கள் நடக்குது. ஒருத்தர் என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்டில் ஒருத்தர் PDF ஒன்று அதில் ஸ்டேட்டஸில் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னார். அவர் சொல்லலைன்னா அது ஒரு 24 hours அதுலேயே இருந்திருக்கும். நான் ஸ்டேட்டஸ் போட மாட்டேன் எப்போதுமே வாட்ஸ்அப்லலாம், அது எப்படியோ ஸ்டேட்டஸ்க்கும் சேர்ந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளே அறிந்தும் அறியாமலும் பல விஷயங்களை நம்மளே லீக் அவுட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஒரு கூகுளிலே போயிட்டு ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நம்ம அது பர்மிஷன் கேட்டுன்னு தான் நம்ம உள்ளே போகிறது. உன்னோட ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் நான் எடுத்துப்பேன், அவர் ஃபோட்டோஸை ஃபுல் ஆக்சஸ் எனக்கு வேணும், அதுமாதிரி கேட்டுன்னு அது நம்மள்ட்ட அனுமதி பெற்று தான் அது நம்ம அதுக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே எஸ்என் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவோம், ஆனால் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்க்குறதில்ல. ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சு தான் நம்ம டேட்டாஸை வந்து பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். ஸோ இப்போ எனி டைம் வந்து லீக்கேஜ் ஆகலாம், அந்த சாஃப்ட்வேர் தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கலாம் அந்த நிறுவனத்தில். ஸோ அதன் காரணமாக இது நம்மளோட டேட்டாஸ் எடுக்கலாம், எல்லாமே தவறுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, நடக்கலாம்.
1: இதை தடுக்க முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணலாமா மேம்?
0: என்ன பண்ணலான்னா நம்ம வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். பட்டன் ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ மாறின் இருக்காங்க, இப்போ ட்ரெண்ட் மாறின்னு வருது. ஏன்னா அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வாட்ஸ்அப் வந்துன்னே இருக்கு இல்லையா, ஆஃபீஸ்லேருந்து கால்ஸ் வருது, ஃபோன் வருது. ஸோ அப்போ வந்து என்னென்னாக்கா இப்போ எதுவுமே வேண்டான்னா பட்டன் ஃபோனுக்கு வந்து மாறுற ஒரு மென்டாலிட்டி கூட இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஏஐ யுகத்துலேயும் இந்த ஒரு மாற்றமும் பேரலலாக ஒரு சைக்காலஜி வந்து போயின்னு இருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே செக்யூர்டாக தான் யூஸ் பண்ணணும், பாஸ்வேர்டெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அன்னெசரியாக வந்து நம்ம ஃபோனை கூட நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து கொடுக்கக்கூடாது. சில பேர் வந்து நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்லாம் கேட்பாங்க நம்மள்கிட்ட. நம்ம பாவப்பட்டு கொடுத்தோன்னா அதுலேருந்து அவங்க வந்து நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்கிறது. அந்த ஃபோன் நம்பர் வழியாக ஜிபேயில் வந்து பணம் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஹேக்கிங், அதாவது அவங்களுக்கு படிச்சிருக்கவே மாட்டாங்க, தொழில்நுட்பமே தெரிஞ்சிருக்காது, ஆனால் இந்த மாதிரி ஹேக்கிங் விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.

0: எதிர்காலத்துல வந்து ஏஐன்றது மனித இனத்திற்கு அச்சுறுத்தலா மாறுமா மேம்?
1: அச்சுறுத்தலா மாறுமாங்கிறத விட அதை பழகிடும் சொல்றேன். நம்மளோட அதை நம்மளா பழகிற அளவுக்கு வந்து நம்மளோட பிரதியா மாறாத வரைக்கும் அது வந்து அச்சுறுத்தல் இல்லை. பட் வந்து ஒரு ஃப்ரெண்டாக ரொம்ப அதை ஹியூமனாக அதை ஃபீல் பண்ணாமல் அதை வந்து ஒரு கன்சல்டண்ட்டாகவும் ஒரு முதன்மை ஆலோசகர்னால் என்ன, ஃபஸ்ட்டு அதை கேட்டுக்கலாம் அவ்வளோதான். பட் அதுலேருந்து கிடைக்கிற ஒரு ஃபைனல் ஆலோசகர் அதை வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சொசைட்டிலே அப்படி தானே, எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதில்ல, ஒரு சில பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, மீதி பேர்லாம் ஜஸ்ட்டு ஹாய் சொல்கிறது. ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இல்லையா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து அச்சுறுத்தலாக மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் அச்சுறுத்தில் மாறிடுமோங்கிற பயம் வந்து இருந்துனே தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப இன்னும் நாளுக்கு நாள் அதோட பிரம்மாண்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. ஃப்யூச்சரில் போக போக அதோடய செக்யூரிட்டி, அதோடய ப்ரைவசி அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது, அதான் நம்ம இல்லை அந்த நிறுவனங்கள் எங்களை மாதிரி நாங்கள் கண்டுபிடிக்கிற அந்த டூல்ஸில் வந்து அந்த பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும் போது நிச்சயமாக வந்து அச்சுறுத்தலாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
0: ஓகே மேம், இப்போ அடுத்த 10-20 ஆண்டுகள் கழித்து ஏஐ வந்து மனித சமூகத்தை வந்து அது எப்படி மேம் மாற்றும்?
1: எனக்கு தெரிஞ்சு வந்து மக்கள் எல்லாருமே இதே மாதிரியே கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டாங்கன்னா அது நமக்கான ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ நம்மளோட ஒரு பிரதி மாதிரியே உருவாயிடலாம். வீட்டில் உட்காந்துருப்போம், நமக்கான வேலைகளை பண்ணுறது, நமக்காக போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறது ஆன்லைனில், நமக்காக வந்து ஃபோன் பேசுறது, நம்மளோட வேலைகள் எல்லாம் அது பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஏஜென்ட் நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஒரு நம்ம ஒன்றுமே வேலை செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம மனசு? இன்றைக்கி இங்கே வரேன், இங்கே ஸ்பீச் கொடுக்குறேன், எனக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு நிறைவாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் என்னோடய ஏஐ ஏஜென்ட் அனுப்பி நாங்கள் கொடுக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்காது, மனநிலை வந்து ஆரோக்கியமாக இருக்காது. நீங்கள் முன்னாடி கேட்ட க்வெஷ்சனுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான், நம்ம மனிதர்கள் நம்மளோட கையில் தான் இருக்குது, நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்ணுறோங்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் என்னுடைய க்ரியேட்டிவிட்டி, என்னுடைய இது வந்து நான் தான் பண்ணுவேன். அதில் புவனேஸ்வரிட்டு டச் இருக்கணும், அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பர்சனலாக தன்னோட டச் இருக்கணும்னு நினச்சால் இது வந்து 10-20 வருஷம் கழிச்சும் அது உதவியாளராக தான் இருக்குமே ஒழிய நம்மளை வந்து ஓவர் கம் பண்ணாது. உதாரணத்துக்கு வந்து ஒரு யுஎஸ் அண்ட் சிங்கப்பூரில் இதெல்லாம் இதில் ஹோட்டலுக்கு போகிறோம், சர்வர் கிடையாது, அங்கே சப்ளைஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக நம்மளோட டேபிளுக்கு என்ன ஐட்டம் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ரோபோ வழியாக வருது, ரோபோ வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டு அது போயிடுது. ஸோ இப்போ இது இந்த மாதிரி உதவியாக இருக்கணும். எப்படி நம்ம தான் சாப்பிட போகிறோம், நம்மளுக்காக ஒரு ஏஜென்ட் சாப்பிடாது, நம்ம தான் தூங்க போகிறோம், நம்ம தான் குளிக்க போகிறோம், நம்ம தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அந்த வேலைகளை பண்ணுற மாதிரி நமக்கான செயல்பாடுகள்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் வச்சுருந்தாக்க நம்ம உயிர்ப்போடு இருப்போம், உயிரோடு இருப்போங்கிறத விட உயிர்ப்போடு இருப்போம் அப்போ தான்.
0: ஓகே மேம், ஏஐ பயன்படுத்துகிற நியூ யூசர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற முக்கியமான அட்வைஸ் என்னவாக இருக்கும் மேம்?
1: ஏஐ பயன்படுத்துகிற யூசர்ஸ்க்கு வந்து முக்கியமான விஷயம்னா ரொம்ப ஆர்வக்கோளாறில் அதில் குட் மார்னிங்லேருந்து ஆரம்பித்து குட் நைட் வரைக்கும் அதுகிட்ட பேசக்கூடாது ஃபஸ்ட்டு. அது சொல்லும், அதை நம்மளை என்கரேஜ் தான் பண்ணும், நண்பரே வாருங்கள், ஏன் வரவில்லை நேற்று, நீங்கள் என்ன செய்தீர்கள் இன்று, நன்றாக தூங்கினீர்களா, நன்றாக சாப்பிட்டீர்களா, என்ன சாப்பிட்டீர்கள், இது மாதிரிலாம் கேட்கும். பர்சனல்

0: கேட்கும், ரொம்ப பர்சனலாக நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே கேட்கும். அதுக்கெலாம் நம்ம பதில் சொல்லி உட்காந்துருந்தோம்னாக்க நம்ம வந்து யாருமே வேண்டாம், இதுவே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பக்கத்து வீடுலாம் போய் நம்ம பேசுகிறோம்னாக்க அவங்க மூஞ்சி பார்க்கணும், குட்மா அவங்களுக்கு ஒரு ப்ளீஸிங்க சிரிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமே. இதில் உட்காந்து இதுகிட்ட பேசினா நம்ம ரூடாக பேசினா கூட அது அன்பாக பேசுகிறது நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மைண்ட் வந்துடும். அதை வந்து ஒரு ஒரு உதவியாளராக நம்ம வச்சுக்கணுமே ஒழிய அதை வந்து ஒரு ஃப்ரெண்டாக மாறி அதை வந்து ஒரு பர்சனலாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு பர்சனல் ஃபீலிங்கே கிடையாது அதுக்கு. ஆனால் நம்ம வந்து அது பர்சனலாக சொல்கிற மாதிரி நினச்சி அது பர்சனலாக நம்ம தான் மாறின்ருக்கோம், நம்ம தான் அதை விட பர்சனலாக மூவ் பண்ணுற மாதிரி. அதுக்கு 0% ஆஃப் பர்சனல் ஃபீலிங் ஒன்றுமே கிடையாது, அதுக்கு ஃபீலிங்கே கிடையாது. ஆனால் அது அவ்வளோ உருகி உருகி நம்மள்ட்ட பேசும், உருகி உருகி நம்மள்ட்ட எல்லா கவிதையும் எழுதும், எல்லாமே பண்ணும். ஸோ அதனால் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், கீப் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான்.
1: செயற்கை நுண்ணறிவை பற்றி, அதோட வளர்ச்சி, அதோட பயன்கள், அது எதிர்காலத்தில் செய்ய போகும் மாற்றங்களை பற்றி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. எங்களுடைய நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேம். நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
2: இதுவரை தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
5: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திர பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் பற்பல. இதில் அமினோரியா என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் இன்மை ஒரு பெரிய பிரச்சனையாகும். மாதவிடாய் இன்மை என்பது ஒரு பெண் ஒரு பருவத்தை அடைந்த பின்னரும் மாதவிடாய் வராமல் இனப்பெருக்கத்துக்கு ஒரு தகுதி அடையாமல் இருக்கும் நிலையை குறிப்பதாகும். இது வந்து ஒரு பூப்படைந்த ஒரு பெண்ணினுடைய உடலிலே மாதந்தோறும் ஒரு சுழற்சி முறையில் நிகழும் ஒரு உடல் இயங்கியல் மட்டுமே ஆகும். இது சரியாக வராத நிலைமையில் இது முதல் நிலை எனப்படுவது, இரண்டாம் நிலை எனப்படுவது என்று இரண்டு நிலைகள் உள்ளன. இந்த முதல் நிலை மாதவிடாய் இன்மை என்பது பிரைமரி அமினோரியா, அதாவது முதலிலிருந்தே 14-16 வயது ஆன பின்பும் ஒரு பெண் பூப்படையாமல் இருப்பது. நாம் இன்று பார்க்க போவது இரண்டாம் நிலை, அதாவது செகண்டரி அமினோரியா. பருவம் அடைந்த பின்பு திடீரென்று இந்த மாதவிடாய் நின்று போவது, இது இரண்டாம் நிலை. இப்படி 6 மாதத்துக்கு மேல் மாதவிடாய் வராமல் இருந்தால் அதை செகண்டரி அமினோரியா என்று கூறலாம். இதற்கான காரணங்கள் சுரப்புகளின் கோளாறுகள், அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்று சொல்லலாம், சத்தின்மை மால் நியூட்ரிஷன் என்று சொல்லலாம், சரியாக சாப்பிடாமல் உணவு உட்கொள்ளாதது இப்படி இருக்கலாம். கருத்தரிக்காமல் இருக்க ஒரு பெண் மருந்து எடுத்துக் கொள்வதாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். மெனோபாஸ் சமயத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது கருத்தரித்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதவிடாய் வராமல் இருக்கும். இதை தவிர ஸ்கேன் செய்து பார்த்தால் கருப்பையின் உள் அடுக்கு, அதாவது எண்டோமெட்ரியம் என்று சொல்லக்கூடிய இந்த உள் அடுக்கு மெலிதாக இருக்கலாம், எண்டோமெட்ரியல் திக்னஸ் கம்மியாக இருக்கலாம். இப்படி இருந்தாலும் மாதவிடாய் வராமல் இருக்கும். இதற்கான மருந்துகள் என்று பார்த்தால் ஒரு பெண் கருத்தரிக்காத நிலையில் இந்த மாதவிடாய் வராமல் இருக்கும் பொழுது கந்தரவஸ்தாதி தைலம் அல்லது நிம்பாமிருத ஏரண்டாதி தைலம் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் வைத்து 60 மில்லி எடுத்து பேதிக்கு சாப்பிடலாம். காலை 6 மணிக்கு இதை உட்கொண்டால் மாலை வரை இது பேதியாகும். இதை தவிர தன்வந்திரம் கஷாயம் என்கிற மருந்து 20 மில்லி எடுத்து அதை குகுலு திக்தகம் கிருதம் என்கிற மருந்து ஒரு 2 டீஸ்பூனும் சேர்த்து காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் 45 மில்லி வெந்நீர் கலந்து உணவுக்கு முன் உட்கொள்ளலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி. வணக்கம்.
6: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
7: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் துரிதமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் 2800 கிலோமீட்டர் நீள சரக்கு போக்குவரத்து வழித்தட பணிகள் செயலாக்கத்திற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து இன்று பேசிய பிரதமர், 21வது நூற்றாண்டிற்கு தேவையான வரலாற்று சிறப்புமிக்க சாதனை வளர்ச்சிகள் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டார். 2006 ஆண்டு நாட்டின் சரக்கு வழித்தடத்திற்கான திட்டங்கள் தொடங்கப்பட்ட போதிலும் 2014 ஆண்டு வரை இது சார்ந்த பணிகளில் தேக்க நிலை காணப்பட்டதாக கூறினார். ஆனால் 2014 ஆண்டு தாம் பதவியேற்ற பின்னர் இது சார்ந்த பணிகளை விரைவுபடுத்தி நாட்டின் தளவாட சூழலில் ஆக்கப்பூர்வமான முத்திரையை படைத்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். இதன் மூலம் போக்குவரத்து துறை எழுச்சி பெற்றதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். சட்டப்பேரவை இன்று கூடியதும் திமுக கொறடா திரு ஏவவேலு பேச பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அனுமதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய திரு ஏவவேலு, நேற்றைய தினம் தங்களை பேச அனுமதித்திருந்தால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெரிவித்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று குறிப்பிட்டார். அவையில் இல்லாதவர்களை பற்றி முதலமைச்சர் நேற்று பேசியது மரபு அல்ல என்றும், எந்த குற்றச்சாட்டிற்கும் ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அதுகுறித்து பேசியது மரபல்ல என்றும் அவர் கூறினார். எனவே முதலமைச்சரின் ஆட்சேபகரமான கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், 6 குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து முதலமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு காணப்பட்டனர். சிலர் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இச்சூழலில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக கூறி அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பேரவைத் தலைவர் திமுக கொறடா திரு ஏவ வேலுவை மீண்டும் பேச அனுமதிப்பதாக கூறியும் திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோஷத்தை தொடர்ந்து எழுப்பியதால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவை காவலர்கள் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றினர். 2027 ஆண்டின் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்திற்கு அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக, பிஜேபி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 அரசு பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி, அவசர உதவி பொத்தான்கள் 18 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் இன்று உரையாற்றிய அவர், பொது தனியார் கூட்டாண்மை முறையில் நவீன பயணி வசதிகள் மற்றும் வணிக பயன்பாடுகள் உருவாக்கப்படும் என்றார். மாநகர போக்குவரத்து கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணிமனையில் 40 பேருந்துகளில் எரிபொருள் சென்சார் மற்றும் சக்கர காற்றழுத்த கண்காணிப்பு அமைப்பு முன்னோடி திட்டம் 14 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். சாலை

விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்கும் வகையில் 10,524 புறநகர் பேருந்துகளின் இருபுறங்களிலும் பக்கவாட்டு பாதுகாப்பு அரண்கள் 15,79,00,000 ரூபாய் செலவில் பொருத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக திட்டக்குழுவில் சுகாதார ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதி, திட்டம், வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், அதிகாரப்பூர்வமான கொள்கை உருவாக்கம் மற்றும் திறன்மிக்க நிர்வாக முடிவுகளை மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் உதவியுடன் ஆளுகைக்கான அலகு ஏற்படுத்தப்படும் என்றார். நிதித்துறையில் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் வீடு வாங்குவதற்கான முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும். பாதுகாப்பான வருடாந்திர நேர்காணலுக்காக ஓய்வூதியதாரர் சுயசேவை முனையம் நிறுவப்படும் என்றும் கூறினார். இலங்கை தமிழர் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மேலும் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழர் விருது வழங்கப்படும். முன்னாள் படைவீரர் மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் படைவீரர்கள் கழகத்தின் பல்வேறு நிர்வாக பணிகளுக்கான ஒருங்கிணைந்த வலைதள செயலி 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தி விதிமுறைகள் முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் விதி மீறலை கண்காணிக்க தலா 9 பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 2 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மணிஷ் நார்னவாரி கூறியுள்ளார். பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மானியத்தில் மின்மோட்டார் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தில் பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அந்தந்த வேளாண் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை அணுகுமாறு எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் நடப்பு நிதியாண்டில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மின்மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைத்து ₹15,000 மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள சிறு குறு கிணறு விவசாயிகள் அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அதற்கான மனுவினை வழங்கி பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலத்தையில் மாதாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் ஆண்டு திருவிழாவின் கடைசி நாளான இன்று தேவ மாதா பிறந்தநாள் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மாலை 6 மணிக்கு மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேளாங்கண்ணியிலிருந்து வெளியூர் செல்வதற்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் இதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. கர்நாடக அணைகளில் நீரின் அளவு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதோடு தமிழக அரசின் சார்பில் கூடுதல் நீர் திறந்துவிட கோரிக்கை வைக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 8558 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தென்கொரியாவை 7-3 என்ற கோல் கணக்கில் இன்று வென்று அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்றுள்ள நிலையில் நாளை சீன தாய்பேயுடன் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று

0: மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி சென்னை.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
5: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
5: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
5: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
5: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
5: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
5: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
5: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
5: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
1: ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக இயன்முறை மருத்துவ தினத்தை முன்னிட்டு அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையின் இயன்முறை மருத்துவர் வி சிவகுமாரி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 101.4 சென்னை FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
6: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi lays foundation stone, inaugurates and dedicates to the nation development projects worth 35,000 crore rupees in Gujarat. Says India has emerged as a global manufacturing hub, producing its own advanced train and metro coaches. Prime Minister Modi to inaugurate and address the Global FinTech Fest, GFF 2026, in Mumbai this evening. Bombay High Court refuses to quash summons issued to Congress MP.

கிருஷ்ணகேசர் அமான் மாலிக் சின்மயி பாடிய பாடல் படம் அனபல் சேதுபதி. தொடர்ந்து கல்யாணி நாயர் அனந்து பாடிய பாடல் படம் ஜெய்பீம்.

0: லிஃப்ட் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். கிருத்திகா நெல்சன் முகமத் பாடிய பாடல் அது.
1: காலையில 11 மணிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இலக்கியம் பேசும் நிகழ்ச்சி.
0: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. இலக்கியம் பேசுவோம் முற்பகல் 11 மணிக்கு வெள்ளியன்று. அனிருத் ரவிச்சந்தர் சாஷா திரிபாட்டி பாடிய பாடல். படம் ஓ மணப்பெண்ணே.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்.
1: முதல் விஷயம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆட்களையும் நம்பியும் இருக்க வேணாம். ரெண்டாவது, நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். மூணாவது, நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த ட்ரோன் மூலயமா நீங்கள் மருந்து தெளிக்கலாம். நாலாவது, இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
0: வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் தொடர்ந்து.
2: உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது

0: அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம்.
1: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள் கூறும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்கானத்தில் நிறைவாக தீபிகா கார்த்திக் குமார் பாடிய பாடல் படம் வேழம்

0: மீண்டும் திரைப்பட பாடல்கள் மாலை 5:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் கராவலம்ப ஸ்தோத்ர விசாரக முதல் பகுதி உரை வழங்குபவர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள்.

மகா, இன்று நாம் சிந்திக்க போகும் தலைப்பு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திர விசாரகா. நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லா வழிகளும் அடைப்பட்டு விட்டது போல தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு பிரச்சனை தீராமல் இருக்கலாம். நாம் நம்பியவர்கள் நம்மை கைவிடலாம். சில நேரங்களில் நம்முடைய தைரியமே நம்மை கைவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் மனம் கேட்கும் கேள்வி, என்னை யார் காப்பாற்றுவார்கள்? அந்த கேள்விக்கு பக்தி தரும் அழகான பதில் இறைவனுடைய திருக்கரம்தான். இந்த திருக்கரத்தை வேண்டி கேட்கும் அற்புதமான ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம். கராவலம்பம் என்றால் என்ன? கர என்றால் கை, அவலம்பம் என்றால் ஆதரவு, அதாவது தாங்குதல். எனவே கராவலம்பம் என்றால் இறைவனுடைய திருக்கரத்தால் நம்மை தாங்கிக் கொள்ளுதல் என்று பொருள். இறைவா, என் பிரச்சனையை மட்டும் தீர்த்துவிடு என்று வேண்டுதல் அல்ல. மாறாக, இறைவா, நான் தடுமாறுகிறேன், என்னால் தனியாக எழ முடியவில்லை, என்னுடைய கையை பிடித்து என்னை மேலே தூக்குவாயாக என்ற சரணாகதியின் குரலுடன் சொல்வதுதான் இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி போகீந்திர போக மணிராஜித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம். இங்கே பக்தன் நரசிம்ஹரிடம் கூறுவது, லக்ஷ்மி நரசிம்ஹா, இந்த பிறவி என்ற சம்சாரக் கடலில் நான் தத்தளிக்கிறேன், என்னை அந்த கடலிலிருந்து மீட்டு உன்னுடைய திருக்கரத்தால் என்னை தாங்குவாயாக என்று கூறுகிறார். சம்சாரம் என்பது ஒரு கடல். நமது முன்னோர்கள் வாழ்க்கையை ஏன் கடலுடன் ஒப்பிட்டார்கள்? கடலில் அலைகள் இருக்கின்றன. அதேபோல் வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்ற அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. வெற்றியின் அலை, தோல்வியின் அலை, மகிழ்ச்சியின் அலை, கவலையின் அலை, புகழின் அலை, அவமானத்தின் அலை. இப்படி வாழ்க்கை ஒரு பெரிய கடல். அந்த கடலில் தத்தளிக்கும் மனிதன் தேடுவது ஒரு பிடிப்பு. அந்த பிடிப்பு தான் கராவலம்பம். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட்ட கோட்டி சங்கட்டிதாங்கிரிக கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மீல சத்குஜ சரோருஹ ராஜஹம்ச லக்ஷ்மீ நரசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். இந்த ஸ்லோகத்தில் நரசிம்ஹ பெருமானின் மகிமை வர்ணிக்கப்படுகிறது. பிரம்மா, இந்திரன், ருத்ரன் மற்றும் தேவர்கள் அனைவராலும் வணங்கப்படும் பரம்பொருள் அவர். ஆனால் அந்த பரம்பொருளிடம் பக்தன் கேட்பது என்ன? செல்வம் வேண்டாம், பதவி வேண்டாம், புகழ் வேண்டாம், உன் திருக்கரத்தின் ஆதரவு மட்டும் வேண்டும். இதுதான் கராவலம்ப ஸ்தோத்திரத்தின் தனிச்சிறப்பு. இப்போது கராவலம்பத்தின் உணர்வை புரிந்து கொள்ள நாம் நரசிம்ஹ அவதார கதைக்கு செல்வோம். ஹிரண்யகசிபு என்ற அசுர மன்னன் கடுமையான தவம் செய்தான். பல வரங்களை பெற்றான். அந்த வரங்களால் அவனுக்குள் ஒரு எண்ணம் உருவானது, என்னை யாராலும் வெல்ல முடியாது. அந்த எண்ணம் அகந்தையாக மாறியது. ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன், நாராயணனே என் இறைவன் என்று உறுதியாக நின்றான். தந்தை பல துன்பங்களை கொடுத்தார். ஆனால் பிரகலாதனின் நம்பிக்கை அசையவில்லை. ஒரு நாள் ஹிரண்யகசிபு கோபத்துடன் கேட்டான், உன் நாராயணன் எங்கே? பிரகலாதன் அமைதியாக சொன்னான், அவர் எங்கும் இருக்கிறார். இந்த தூணிலும் இருக்கிறானா? ஆம் என்றான் பிரகலாதன். ஹிரண்யகசிபு தூணை அடித்தான். அந்த தூணிலிருந்து மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல, நரசிம்மராக பகவான் வெளிப்பட்டார். அகந்தை அழிந்தது, நம்பிக்கை வென்றது. பிரகலாதனின் கராவலம்பம் பிரகலாதனிடம் படையில்லை, ஆயுதமில்லை, அதிகாரமில்லை. ஆனால் அவனிடம் ஒன்று இருந்தது, அசைக்க முடியாத இறை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே அவனுடைய கராவலம்பம். நாம் இறைவனுடைய கையை பிடிப்பது மட்டுமல்ல, இறைவன் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையும் வேண்டும். சம்சார தாவ தஹனா கரபி கரோக்ர ஜ்வாலாவலி பீரதி தக்த தனூருஹஸ்ய த்வத்பாத பத்ம சரசீருஹமாகதஸ்ய லக்ஷ்மீ நரசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். இங்கு வாழ்க்கை ஒரு பயங்கரமான சம்சாரக் கடலாக காட்டப்படுகிறது. அந்த கடலில் முதலை போல காலம் நம்மை பற்றி கொள்கிறது. வயது நகர்கிறது, காலம் நகர்கிறது, வாழ்க்கை மாறுகிறது. நாம் எவ்வளவு பிடித்து கொண்டாலும் காலம் நம்மை முன்னோக்கி

அழைத்து செல்கிறது. அந்த நேரத்தில் பக்தன் கூறுகிறான், தயாநிதியே, என்னை உன் திருக்கரத்தால் தாங்குவாயாக. சம்சார கூப்ப மதிகோர மகாத மூலம் சம்பிராபிய துக்க சதசர்ப்ப சமாக்குலஸ்ய தீனஸ்ய தேவ கிருபையா பதமாகதஸ்ய லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். இதில் சம்சாரம் ஒரு அழகான கிணற்றுடன் ஒப்பிடப்படுகிறது. அந்த கிணற்றில் பல துன்பங்கள் பாம்புகளைப் போல நம்மை சுற்றி கொள்கின்றன. பயம், கவலை, ஆசை, பொறாமை, கோபம், அகந்தை, இவையெல்லாம் நம் மனதை சுற்றி கொள்கின்றன. அந்த நிலையில் மனிதன் கூறுகிறான், நான் தனியாக வெளியே வர முடியவில்லை, இறைவா உன் கையை நீட்டு என்று கூறுகிறான். இதுதான் கராவலம்பம். ஒரு சிறிய வாழ்க்கை சிந்தனை நேர்களே, ஒரு சிறு குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறது. அது விழுகிறது, மீண்டும் எழுகிறது, மீண்டும் விழுகிறது. அப்போது தாய் என்ன செய்கிறாள்? தன் கையை நீட்டுகிறாள். குழந்தை அந்த கையை பிடித்து கொள்கிறது. அந்த கையில் குழந்தை பார்க்கும் ஒன்று பாதுகாப்பு. அதே பாதுகாப்பை தான் பக்தன் இறைவனுடைய திருக்கரத்தில் காண்கிறான். சம்சார தாவ தஹனா கரபீகரோக்ர ஜ்வாலாவலிபிரதி தக்த தனு ருஹஸ்ய த்வத்பாத பத்ம சரசீருகமாக தஸ்ய லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். புலன்களின் ஆசைகள் மனிதனை உலக பற்றுகளில் சிக்க வைக்கின்றன. அவற்றிலிருந்து விடுபட இறைவனின் அருள் தேவை என்பதை இந்த ஸ்லோகம் உணர்த்துகிறது. சம்சாரம் என்னும் கொடிய காட்டுத்தீயின் பயங்கரமான ஜுவாலைகளால் என் உடலும் மனமும் துன்புறுகின்றன. உமது திருவடி தாமரையை சரணடைந்த என்னை காப்பாற்றுவீராக. லக்ஷ்மி நரசிம்மரே, என் கையை பற்றி காத்தருள்வீராக. ஆதாரமான லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது கரத்தால் தூக்கி காத்தருள்வீராக என்று கூறுகிறார். சம்சார பீகர கரீந்திர கராபிகாத நிஷ்பீட்யமான வபுஷ சகலார்த்தி நாஷ பிராண பிரயாண பவபீதி சமாக்குலஸ்ய லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். வாழ்க்கையின் நிலையாமையையும் மரணத்தின் மீதான அச்சத்தையும் இறைவனின் சரணாகதி அந்த அச்சத்தை அகற்றுகிறது. சம்சார சர்ப்ப கணவக்த்ர பயங்கரோக்ர தீவிர தம்ஸ்ர விஷதக்த வினஷ்டமூர்த்தேஹி நாகாரி வாகன சுதாப்தி நிவாச ஷௌரே லக்ஷ்மேந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். உலக ஆசைகள் பாம்பின் விஷம் போல மனிதனை பாதிக்கின்றன. இறைவனின் அருள் அந்த விஷத்தை நீக்கும் அமுதமாக விளங்குகிறது. சம்சாரம் என்னும் கொடிய பாம்பின் விஷத்தால் துன்புற்று அழியும் நிலையில் உள்ள என்னை காப்பாற்றுவீராக. கருடனை வாகனமாக கொண்டவரே, இத்திருப்பார் கடலில் உறைபவரே, வீரரே, லக்ஷ்மி நரசிம்ஹரே, என் கையை பற்றி காத்தருள்வீராக. சம்சார விருக்ஷ மகபீஜ மனந்த கர்ம சாக்காயுதம் கரணபத்ர மணங்க புஷ்பம் ஆருஹ்ய துக்க பலிதம் பததோதயாலோ லக்ஷ்மேந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். சம்சாரம் என்னும் பெரிய மரம் எண்ணற்ற கர்மங்களை வேறாகவும், புலன்களை இலைகளாகவும், ஆசைகளை மலர்களாகவும் கொண்டுள்ளது. அதில் ஏறி துன்பம் என்னும் கனியை அனுபவித்து கீழே விழும் என்னை கருணைமிகு லக்ஷ்மி நரசிம்ஹரே கையை பற்றி காத்தருள்வீராக. அளவற்ற சம்சாரக் கடலில் கொடிய முதலை போன்ற காலத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் என்னை காப்பாற்றுவீராக. உயிர் பிரியும் நேரத்தை எண்ணி அஞ்சும் என்னை லக்ஷ்மி நரசிம்ஹா, உன்னையே சரணாகதி என்ற நிரந்தரமான பாதுகாப்பு எனக்கு கொடுப்பாயாக என்று, உமது கையை நீட்டி காத்தருள்வீராக என்று, லக்ஷ்மி நரசிம்ஹா என்னை காப்பாற்றுவாயாக என்று கூறுகிறார். சம்சார துக்க கஹனாஜ கதீஷ தீனம் மாம் துவம் கிருபாம் குரு கிருபாகர துக்கிதஸ்ய பிரஹலாத துக்க ஹரணாகில லோகநாத லக்ஷ்மீந்திர சிம்ஹம் மமதேஹி கராவலம்பம். உலகத்தின் துன்பங்கள் நிறைந்த காட்டில் தவிக்கும் என்னிடம் கருணை காட்டுவீராக. பிரஹலாதனின் துயரத்தை நீக்கியவரே, அனைத்து உலகங்களுக்கும் தலைவரே, ஒவ்வொரு பக்தனையும் துன்பத்திலிருந்து நீக்கி இறைவன் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இங்கு வெளிப்படுகின்றது. சம்சார கோர ககனே சரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரவராதி தஸ்ய ஆர்த்தஸ்ய மத் சர நிதாக சுதுர் நிவார லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். பயங்கரமான சம்சார காட்டில் அலைந்து திரியும் என்னை காமம் போன்ற கொடிய விலங்குகள் துன்புறுத்துகின்றன. பொறாம

ஆசை போன்ற உள்ளார்ந்த தீய குணங்களே மனிதனின் உண்மையான எதிரிகள். இந்த வெப்பத்தால் வாடும் எண்ணெய் அவற்றையெல்லாம் வெல்வதற்கு இறைவனின் அருள் மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட லக்ஷ்மி நரசிம்ஹா என் கையை பற்றி காத்தருள்வீராக. பத்வாகலே யமபட்டைர் பகுதர்ஜ்யமானம் திரஷ்டும் ந சக்னு மதவாம் பவதீய முக்ரம் ஏகாக்கினம் பரவசம் சகிதம் தயாலோ லக்ஷ்மி.

0: விஷயத்திலும் இறைவனின் நினைவு நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், லக்ஷ்மி நரசிம்ஹா, என் கையை பற்றி காத்தருள்வீராக.
1: லக்ஷ்மிபதே கமலநாப சுரேஷ விஷ்ணு யக்ஞேஷ யக்ஞ மதுசூதன விஸ்வரூப பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீன்ற சிம்ஹம் அமதேகி கராவலம்பம்.
0: லக்ஷ்மியின் கணவரே, தாமரை போன்ற நாபியை கொண்டவரே, தேவர்களின் தலைவரே, விஷ்ணுவே, யக்ஞங்களின் தலைவரே, மதுசூதனரே, உலக வடிவம் கொண்டவரே, கேசவரே, ஜனார்தனரே, வாசுதேவரே, லக்ஷ்மீன்ற சிம்ஹா, பக்தன் பெரும் நெருக்கடியில் சிக்கி வேறு வழி தெரியாத போது பகவானின் புனித நாமங்களை உச்சரிப்பதே மிகப்பெரிய பலமாக அமைகிறது. இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் பகவான் விஷ்ணுவின் பல பிரசித்தி பெற்ற மற்றும் சக்தி வாய்ந்த நாமங்களை கூறியிருக்கிறார். ஒவ்வொரு நாமமும் பகவானின் ஒரு குறிப்பிட்ட குணம், சக்தி அல்லது லீலையை குறிக்கிறது. லக்ஷ்மிபதி அவரது ஐஸ்வர்யத்தையும், கமலநாபன் அவரது படைப்பாற்றலையும், விஸ்வரூபன் அவனது எங்கும் நிறைந்த தன்மையையும், மதுசூதனன் அவரது துஷ்டர்களை அழிக்கும் சக்தியையும் காட்டுகின்றன. இந்த எல்லா நாமங்களையும் ஒன்றாக கூப்பிடுவதன் மூலம் பக்தன் பகவானின் முழு வடிவத்தையும் ஆவாகனம் செய்கிறான். அவன் நீங்களே எல்லாம், உங்களை தவிர வேறு ரட்சகர் யாரும் இல்லை என்று கூற விரும்புகிறான். இந்த நாமங்களின் சக்தியால் பக்தனுக்கு தைரியம் கிடைக்கின்றது. அவன் தன் உயர்விற்காக பகவானிடம் பிரார்த்திக்கின்றான். நேயர்களே, கராவலம்பம் என்பது ஒரு ஸ்லோகத்தின் கடைசி வரி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். நாம் விழலாம், ஆனால் எழலாம். நாம் தடுமாறலாம், ஆனால் நின்றுவிடக் கூடாது. நாம் பயப்படலாம், ஆனால் நம்பிக்கை விடக்கூடாது. இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் எப்படி உருவானது என்று மரபில் கூறப்படும் கதை, மேலும் சம்சார விரக்ஷம், இறைவனின் அருள், பக்தியின் வலிமை ஆகியவற்றை எடுத்துரைக்கும் ஸ்லோகங்களை பார்த்தோம். இறைவன் நமக்கு கராவலம்பமாக இருப்பது போல நாமும் இன்னொருவருக்கு கராவலம்பமாக இருப்போம்.
2: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கராவலம்ப ஸ்தோத்திர விசாரக முதல் பகுதி. உரை வழங்கியவர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஹாப்பி பர்த்டே டு யூ.
4: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
5: நீயே பாருமா.
6: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
4: தேங்க்ஸ் பா.
7: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
5: இல்லம்மா, மத்த கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கத்து கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
7: ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம் இருக்குல்ல.
8: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம் 6 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் சாத்தியார், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திண்டுக்கல், கொரட்டூர், திருநின்றவூர், பூண்டி, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, சென்னை, புழல், செங்குன்றம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், சென்னை எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், திருவள்ளூர், சேத்தியாத்தோப்பு, செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பேரையூர், அம்பத்தூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், உசிலம்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொளப்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.4

டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. அதிக வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 11ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 3 மணி. 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 770 கிலோஹெட்ஸ் அலைவரிசையில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்கலாம்.

0: நோயுற்றவனின் உடலியல் கூறு, நோயின் தீவிரம், மருத்துவம் செய்ய வேண்டிய கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவம் கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து.
1: உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்.
0: நோயுற்றவனின் உடலியல் கூறு, நோயின் தீவிரம், மருத்துவம் செய்ய வேண்டிய கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவம் கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கரகாட்டம் திரைப்படத்திற்காக.

கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருபவர் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். 8:05 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். மூளை ஒரு விஞ்ஞான பார்வை. நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடுவார். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் புத்தம்புது காலை. 4 அறிவோம் சிறுதானியம் பாரம்பரியமும் ஆரோக்கியமும். எழுதி வழங்குபவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் யானை கவுனி சாலையில் நெரிசல் எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கு காலம் மறைந்த காவியம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள். 8:30 கணபதி உலா திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோவில் உரைச்சித்திரம். எழுதியவர் எம் மலர்விழி அவர்கள். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 8:45 திரைகாணம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை ஹெச் ரத்னப்பிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின். மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் வி கிருபாலட்சுமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அரசு மின்சந்தை திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தொழில் வாங்க பேசலாம். 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் பி எம்

0: ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய ஆசிரியை அமுதா ஜனார்தனன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். சர்வ சுகந்தி குறித்த தகவல் உங்களுக்காக. ஆரோக்கிய உணவு கருப்பு கவுளி களி செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்த அளவு 24.2°C, ஈரப்பதம் 81%. மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37°C, குறைந்த அளவு 25°C, ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi today inaugurated and laid the foundation stones for various development initiatives worth over 35,000 crore rupees in Vadodara in Gujarat. The Prime Minister dedicated to the nation three key sections of the Western Dedicated Freight Corridor, marking the full completion and operationalization of the freight corridor network. Mr. Modi also flagged off freight train services from New Sanand, New Makarpura, and New Umbargaon and New JNPT, along with new passenger train service between Tanda Road and Vadodara, connecting remote tribal regions of Alirajpur to the national rail grid. Addressing the gathering, the Prime Minister emphasized that India has emerged as a global manufacturing hub, now producing its own advanced train and metro coaches. He also highlighted the rapid transformation of India's transport and logistics sector.
2: आज 2,800 किलोमीटर से अधिक का डेडिकेटेड फ्रेट कॉरिडोर प्रोजेक्ट पूरा हो गया। ये 21वीं सदी के भारत के लिए बहुत ऐतिहासिक कार्य संपन्न हुआ है। ये डेडिकेटेड फ्रेट कॉरिडोर इस बात का साक्षी है कि बीते 12 साल में देश की काम करने की संस्कृति कैसे बदली है।
1: During the program, Mr. Modi also laid the foundation stone for three railway expansion projects worth over 9,700 crore rupees. He addressed a massive public rally following the inauguration of the newly built BJP office in Navsari. He called upon citizens and public representatives to turn social service and cleanliness into an effortless everyday habit while ensuring the last mile reach of developmental schemes. In Mumbai, Prime Minister Modi will inaugurate Global FinTech Fest, GFF 2026, one of the world's largest and most influential annual FinTech conferences this evening. The four-day fest will conclude on the 11th of September. Prime Minister Narendra Modi will hold bilateral talks with numerous leaders during the BRICS summit, which will be held on the 12th and 13th of this month in New Delhi. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said this during a media briefing in New Delhi today. Mr. Jaiswal said that Russian-Ukraine conflict will be one of the many issues that will come up during the bilateral discussions. On Russia-Ukraine conflict, the spokesperson said, India is in touch with both the Ukrainian and Russian sides and is trying to see if there are ideas and suggestions that can contribute to the cessation of the conflict. Speaking on the devastating flash floods in Nepal, Mr. Jaiswal said that India has expressed solidarity and sympathy with the people and government of Nepal. He added that India has responded promptly and will continue to support relief, rescue and reconstruction efforts. Mr. Jaiswal said that India-China ties are gradually moving in a positive direction. He added that this gradual normalization of ties, people-to-people ties, are very important. Prime Minister Narendra Modi and Russian President Vladimir Putin will hold bilateral talks on the sidelines of the BRICS summit. Addressing media at a virtual briefing in New Delhi, Kremlin spokesman Dmitry Peskov said, both leaders expected to discuss issues of mutual interest. Mr. Peskov said Russia considers India a very important player in the global majority. The Kremlin spokesman said that AI would be high on the agenda

0: சம்புவரையர் மாளிகையின் வாசலில் பழுவேட்டரையர் தன் படை பரிவாரங்கள் சூழ வந்து இறங்குகிறார். அரண்மனை வாயிலில் அலங்காரங்கள் ஏராளமாக மிக விமர்சையாக செய்யப்பட்டிருந்தன. கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார். அவரை தொடர்ந்து பழுவூர் இளையராணியும் இறங்கினாள்.
1: இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வரவில்லை, பகிரங்கமாக அழைத்து வந்திருக்கிறார்
0: என்றார் ஆழ்வார்க்கடியான். அதை தெரிந்து கொள்ளத்தான் நான் விரும்பினேன், இனி போகலாம் என்று வந்தியத்தேவன் பின்னால் சென்றான். ஆனால் இப்போது ஆழ்வார்க்கடியான் பின் செல்வதற்கு அவ்வளவு அவசரப்படவில்லை, மேலும் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். பழுவூர் இளையராணி நந்தினியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாகவோ அல்லது அவனுடைய மனோசக்தியினால் இழுக்கப்பட்டுத்தானோ என்னவோ நந்தினி அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். ஆழ்வார்க்கடியானுடைய முகம் இருண்ட மரங்களின் மத்தியிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கூர்ந்து கவனித்தாள். அவள் முகத்தில் உடனே பீதியின் சாயல் பரவிற்று. இளையராணியின் முகமாறுதலை பெரிய பழுவேட்டரையர் கவனித்தார். அவள் பார்த்த திசையை அவரும் ஒரு தடவை கூர்ந்து நோக்கினார். இரண்டு உருவங்கள் நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களின் இருண்ட நிழலில் மறைந்து கொண்டிருந்தன. உடனே சம்புவரையரின் காதோடு ஏதோ சொன்னார். சம்புவரையர் தம்முடைய வீரர்களில் இருவருக்கு ஏதோ கட்டளையிட்டார். பழுவேட்டரையரும் இளையராணியும் அமோகமான வாத்திய கோஷங்களுக்கிடையில் அரண்மனை வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்தார்கள். அதே சமயத்தில் இரண்டு குதிரை வீரர்கள் அரண்மனை மதிலை சுற்றியிருந்த காட்டுக்குள் பிரவேசித்தார்கள். குதிரைகளை காட்டுக்குள் அவர்கள் கஷ்டத்துடன் செலுத்தி கொண்டு போனார்கள். வெகு தூரம் சென்று யாரும் இருப்பதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட காட்டை கடந்து அப்புறத்தில் சமவெளியாக இருந்த திறந்த மைதானத்தண்டை வந்து விட்டார்கள். அண்ணே, காட்டில் ஒருத்தரும் இல்லை, கிழவரோட மனப்பிராந்தி தான் என்றான் அவர்களில் ஒருவன். அந்த சமயம் நாய் ஒன்று அவர்களுக்கு எதிரே ஊளையிட்டு கொண்டு வந்தது. தம்பி, நாய் எப்போ ஊளையிடும் தெரியுமா என்று மற்றவன் கேட்டான். யாராவது செத்து போனா ஊளையிடும் என்றான் முதலில் பேசியவன்.
2: பேய் பிசாசு வேதாளம் முதல் இதெல்லாம் கண்டாலும் ஊளையிடும்
0: என்றான் இன்னொருவன்.
1: உன்னை பார்த்துதான் பிசாசுன்னு நினைச்சுக்கிட்டு போச்சோ என்னமா?
2: இல்ல தம்பி, உன்னை வேதாளம்னு நினைச்சுக்கிச்சு.
0: இந்த சமயத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலே பயங்கரமான பேய்ச்சிரிப்பை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தார்கள். இரண்டு பேரின் தலைக்கு மேலேயும் இரண்டு மரக்கிளைகளில் இரண்டு வேதாளங்கள் உட்கார்ந்திருந்தன. இரண்டு வேதாளங்களும் அந்த இரண்டு வீரர்களின் கன்னத்திலும் பளீர் என்று அறைந்து கழுத்தை பிடித்து நெட்டி கீழே தள்ளி

0: பிறகு அந்த பொல்லாத வேதாளங்கள் குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு காட்டை கடந்து மைதானத்தில் விரைந்து சென்றன. மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் வனப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு திருமுதுகுன்றத்தில் இளவரசருக்கு நடந்த உபச்சாரங்களை பற்றியும் அந்த க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆலய திருப்பணியை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள்.
1: திருமுதுகுன்றத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றான் பார்த்திவேந்திரன். எதை பற்றி சொல்லுகிறாய் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். கிழவியை பாடமாட்டேன் என்று சொன்னதைத்தான். அது என்ன எனக்கு தெரியாதே, விவரமாக சொல் என்றான் ஆதித்த கரிகாலன். சுந்தரமூர்த்தி நாயனார் க்ஷேத்திர யாத்திரை செய்து கொண்டு வந்த பொழுது திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்துக்கு வந்தார். வழக்கம் போல அந்த ஊர் சிவாலயத்துக்கு சென்றார். பட்டர்கள் நாயனாருக்கு சுவாமி தரிசனம் பண்ணிவித்து எங்கள் ஊர் இறைவன் பேரிலும் பதிகம் பாடி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பார்ப்போம், இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமியின் பெயர் என்ன என்று சுந்தரர் கேட்டார். திருமுதுகுன்றம் என்ற பெயரை கொண்டு அந்த சிவாலயத்தில் உள்ள சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் பட்டர்கள். அந்த பெயரை சொன்னார்கள். நாயனாரின் முகம் சுருங்கிற்று. போயும் போயும் கிழவரையா பாட வேண்டும் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டு, போகட்டும், அம்மன் பெயர் என்ன என்று வினவினார்.
2: விருத்தகிரீஸ்வரி என்றார்கள் கோவில் பட்டர்கள்.
3: சுவாமிக்குத்தான் கிழவர் என்று பட்டம் கட்டினீர்கள், அம்மனையும் கிழவியாக்கிவிட்டீர்களே, கிழவனையும் கிழவியையும் என்னால் பாட முடியாது, போங்கள்
0: என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கோபமாக கோவிலை விட்டு கிளம்பிவிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப் பெறாவிட்டால் தங்கள் ஊர் ஆலயத்துக்கு மகிமை ஏற்படாது என்று பட்டர்கள் கருதினார்கள். ஆகையால் ஆலயத்தில் இன்னொரு அம்மனை பிரதிஷ்டை செய்து பாலாம்பிகை என்று பெயர் சூட்டினார்கள். மறுபடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் முன்னர் சொன்ன விவரத்தை சொல்லி திரும்பவும் திருமுதுகுன்றம் ஆலயத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய மனது செய்து மீண்டும் அந்த ஊருக்கு சென்று பாலாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் மீது பதிகம் பாடி துதித்தார். இந்த கதையை கேட்டுவிட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்க குலுங்க சிரித்தான்.
1: பெரிய பழுவேட்டரையரிடம் வந்த கவிஞன் யாராவது ஒருவேளை சுந்தரமூர்த்தியைப் போல சொல்லியிருப்பான், கிழவனையும் கிழவியையும் பாடமாட்டேன் என்று கூறியிருப்பான், அதற்காகத்தான் அவர் நந்தினியை மணந்து கொண்டாரோ என்னமோ என்றான்.
0: இதை கேட்டு பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்படி அவர்கள் சிரித்த சிரிப்பில் குதிரை மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் போல இருந்தது. சிரித்து ஓய்ந்த பிறகு பார்த்திபேந்திரன்,
1: கடவுள் முதுமை என்பதாக ஒன்றை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாரோ தெரியவில்லை. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வயது வரையில் ஒரே மாதிரி இருந்துவிட்டு சாவது என்று ஏற்படுத்தியிருக்க கூடாதோ என்றான். கடவுள் என்ன ஏற்படுத்தினால் என்ன, முதுமை அடைவதும் அடையாததும் தம்முடைய கைகளிலேதானே இருக்கிறது என்றான் கரிகாலன்.
3: அது எப்படி முடியும் என்று கந்தமாறன் கேட்டான்.
1: அபிமன்யுவையும் மரபானையும் கிழவர்கள் என்று நாம் எண்ணுவதுண்டா? மற்ற இருவரும் ஒன்றும் கூறாமல் மௌனமாயிருந்தார்கள். தஞ்சாவூர் அரண்மனை சித்திர மண்டபத்தில் என் மூதாதையர்களின் சித்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன. விஜயாலய சோழர், ஆதித்த சோழர், பராந்தக சக்கரவர்த்தி எல்லோரும் முதிய பிராயத்தவராக காட்சியளிக்கின்றார்கள். ஆனால் என் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் எப்படி இருக்கிறார்? நவ யௌவன வீர புருஷராக விளங்குகிறார். ராஜாதித்யர் இளம் வயதில் இறந்து போனார். அதனால் என்றைக்கும் அவர் யௌவனம் நீங்காத பாக்கியசாலியானார். நம்மில் யாருக்கும் அத்தகைய பாக்கியம் கிட்டுகிறதோ தெரியவில்லை.
0: மற்ற இருவருக்கும் இந்த பேச்சு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள்.
1: ஏன் திடீரென்று மௌனமாகிவிட்டீர்கள்? சாவு என்றால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இந்த உடம்பு போனால் இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. எதற்காக மரணத்துக்கு அஞ்ச வேண்டும்? என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் இங்கே இருந்தால் என்னை ஆமோதிப்பான். அவனைப் போன்ற உற்சாக புருஷனை காண்பது அரிது. யமலோகத்தின் வாசலில் கொண்டு போய்விட்டாலும் அவன் குதூகலமாய்ச் சிரிப்பான்
0: என்றான் இளவரசன் கரிகாலன். அந்த சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன.
3: அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை

0: கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் என தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடார் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறிச் சென்று வந்தியத்தேவனை கட்டித்தழுவிக் கொண்டான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வராம பகிரங்கமாகவே அழைச்சி வந்திருக்கார்னு ஆழ்வார்க்கடியான் உறுதிப்படுத்துகிற மாதிரி சொன்னதும் அதை தெரிஞ்சுக்கத்தான் விரும்பினேன், இனி போகலாம்னு வந்தியத்தேவன் பின்னுக்கு நகர்ந்ததை பார்த்தோம். பழுவேட்டரையர் இல்லாத சமயத்திலோ அவருக்கு தெரியாமலோ பாண்டியராயன் பல்லவராயன் கோட்டைக்குள்ளேயும் பள்ளிப்படை காட்டிலையும் அவளது ரகசிய நடவடிக்கைகளை கவனித்தவன் அல்லவா? மூடு பல்லக்கில் வரும்போது வழியில் தன் அடியாட்களுக்கு சில குறிப்புகளை கொடுத்துக்கிட்டு வர்ற வாய்ப்பு இருக்குதே, அப்படி செய்யாமல் அடக்க ஒடுக்கமாக தன் கணவரோட வந்து சேர்ந்ததை பார்த்தப்புறம் நகர்றான் வந்தியத்தேவன். அவனை கிண்டல் பண்ணின திருமலையப்பன் அவசரப்படாமல் அந்த இடத்துலையே நிற்கிறான். நந்தினியையே கண்கொட்டாமல் பார்த்தபடி அவன் வேறு திட்டம் வச்சிருப்பானோ? சரி, சில தொடர்கள். அமோகம் என்ற சொல்ல ஆராய்வோம். நேரடி பொருள் வீண் போகாதது, பயன் உள்ளது. அமோக பாணம் இந்த தொடர் குறி தவறாத அம்பு என்ற பொருளை உடையது. இருந்தாலும் பேச்சு வழக்கில் அமோகமான என்பது சிறப்பான, மிகுதியான, வளமான, நிறைவான, இப்படியெல்லாம் அர்த்தத்தில் அமையுது. விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாத்தர், பழைமையான மலையின் இறைவர். விருத் வேர்ச்சொல், இதில் உருவாகுது விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம். வளர்ச்சியின் முதிர்ந்த நிலை முதிர்வு, அதாவது உடல் வளர்ச்சியின் முதிர்ந்த நிலை முதுமை. விருத்தாச்சலம் பிரிச்சா விருத்த அச்சலம், முது குன்றம் என்பது பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தின் மீது ரெண்டு பதிகங்கள் பாடியிருக்கார். பொதுவாக சுந்தரர் பதிகங்களை திருப்பாட்டுன்னு குறிப்பிடுவது மரபு. திருமுதுக்குன்றத்துறை ஈசனை பாடி 12,000 பொன் பெற்றாராம் சுந்தரர். அப்பர் என்னை பாடுவார்ங்கிறது போல சுந்தரன் பொன்னை பாடுவான் என்பது தனித்துவமான திருவாக்கு. இந்த உடம்பு போனா இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. வாழ்வின் யதார்த்தமான நிலையை வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலன் சொன்னது கந்தமாறனுக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் கசப்பை தந்ததை கவனிச்சோம். பாம்பின் பழைய சட்டை புத்து மேலே வீசப்பட்டு உயிரற்று கிடக்குது. அதுபோல இந்த பரு உடலும் பூமியில விடப்படும். ஆனா அழியாத ஆன்மா சுயம் பிரகாசமா ஒளி வீசிக்கிட்டு இருக்கும். பிருகதாரண்யக்க உபனிஷத கருத்தை நினைவுபடுத்துது இந்த கட்டம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி திரை இசை. முதலில் டி ஆர் மகாலிங்கம் பாடியுள்ள பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக.

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: கண்ணே கண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை ஏன்?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ளநீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி தொடர்பான விரிவான விவரங்களை அளிப்பதற்கான அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சில அம்சங்கள் தொடர்பான விரிவான விவரங்கள் இடம்பெற வேண்டியது அவசியம் என்றார். இதனால் அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடையும் என்று அவர் கூறினார். SC ST பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர்

0: என்று பொதுவாக கூறப்படும் நிலையில் இந்த பிரிவுகளில் உள்ள உட்பிரிவுகள் குறித்த விவரங்கள் தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் இல்லை என்றும் அதற்கான வசதியை உருவாக்கி தர வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய உறுப்பினர்கள், முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையான பலன் அளிக்காது என்று கருதுவதாக கூறினர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும் பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிமுகம் செய்தார். சட்டப்பேரவையில் இதனை அறிமுகம் செய்த அமைச்சர் உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்ட திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார். வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25 தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு 9 மற்றும் 10 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் இன்று தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் செக்கானூர் அணையில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டத்தில் புத்த மதத்தினர் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி என்று நடைபெறும்

0: தர்மசக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்பவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயனடையுமாறு வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இணை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அபாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. முதலில் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக பென்னி தயாள் கல்யாணி மேனன் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: உழவன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: இருக்கும் செண்பகப்பு பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு சிவந்த
1: காதலன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம், உதித் நாராயணன் பல்லவி பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக ராகுல் ஹமீத் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் ரமேஷ், வாசிப்பவர் சுதாகுமரன்.
1: இன்று பேரவையில் 45 நிமிடங்கள் கூச்சல் குழப்பம், அதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றம், திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, பொதுத்துறை ஓய்வூதியங்களும் ஏனைய கால ஓய்வூதியங்களும், போக்குவரத்து துறை ஆகியவை குறித்த அறிவிப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள பதவிகளுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களை நியமிப்பதற்கான பணியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்ட 11 மசோதாக்கள் இன்று பேரவையில் நிறைவேற்றும் ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஆகும். பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவா வேலு காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் தனது பதிலுரையில் ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவையில் இல்லாதவர்களை பற்றி பேசுவது மரபல்ல, நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை பற்றி பேசுவது மரபல்ல, எனவே இதுபோன்ற கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சர்க்காரியா கமிஷன் விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டை கொடுத்த மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரே, தனக்கே அது பற்றி எதுவும் தெரியாது, சேலம் கண்ணன் என்னிடத்தில் கொடுத்ததை நான் புகாராக கொடுத்தேன் என்று கூறியுள்ளார் என்றும் திரு ஏவா வேலு சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் நிர்மல்குமார், மிசா சட்டத்தின் கீழ் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மிசா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படவில்லை என்றார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சர் பதிலுரையில் ஆதாரத்துடன் பேசியிருக்கிறார், சர்க்காரியா விசாரணை கமிஷன் அறிக்கை குறித்து பேரவையில் பலமுறை விவாதிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டி, பேசுவதற்கு முன்பு சில ஆதாரங்களை முதலமைச்சர் என்னிடத்தில் காட்டினார், எனவே அவர் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு, முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருமணம் முடிந்து சில மாதங்களில் மிசா சட்டத்தின் கீழ்தான் கைது செய்யப்பட்டார் என்றும், எனவே முதலமைச்சர் பேசியவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் அமைச்சர் திரு கோவி செழியன் குறுக்கிட்டு, மறைந்தவர்கள் பற்றி பேசுவதும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அறிக்கை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதே முறை என்று பேரவைத் தலைவருக்கு சுட்டிக்காட்டினார். அப்போது பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பதிலுரையின் போது திமுகவினர் தொடக்கத்திலிருந்து அவர் உரையை முடிக்கிற வரை அவையில் அமைதியாக இல்லை, என்னுடைய அனுமதி இல்லாமல் போஸ்டர்களை கொண்டு வந்தீர்கள், அதனால்தான் நேற்று உங்களை பேச அனுமதிக்கவில்லை என்றும், முதலமைச்சர் பதிலுரையில் நீங்கள் கேட்டுக்கொண்ட பகுதியை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டனர். சிலர் தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். திமுக கொறடா திரு ஏவா வேலுவை பேச அனுமதிக்கிறேன், அவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசட்டும், அமைதியாக இருக்கைக்கு செல்லுங்கள் என்று திரு ஜே சி டி பிரபாகர் வலியுறுத்தியும், தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவையில் கோஷங்கள் எழுப்பியவாறே நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தனர். அப்போது அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் திமுக உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டனர். தாங்கள்தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில் நெடுஞ்சாலைத்துறையில் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கியது முறைகேடு என்றும், இதனை உரிமை குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டார். இதனை ஆய்வு செய்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் குறித்து கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு ஏற்பட்ட காலதாமதமும் தணிக்கை தடையுமே காரணம் என்றார். தற்போது 2026-27 நிதியாண்டில் 525 கோடி நிதி அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் பிரச்சினைகள் குறித்து 6 மாதத்திற்குள் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்தில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ம் கட்ட பணியில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு பின்பற்றுவதை

0: போல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் விவரங்களின் செயலியை முன்னரே பதிவிறக்கம் செய்து அதில் உள்ள பெயர்களின் அடிப்படையில் விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்றும், தெளிவற்ற தன்மையை உருவாக்கும் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இதனை வரவேற்ற சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, எஸ்சி எஸ்டி பிரிவுகளின் உட்பிரிவுகள் குறித்து மாநில அரசிடம் கலந்து பேசி அதன் எண்ணிக்கையை முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார், சமூக ரீதியான கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பேசுகையில், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்ற வகுப்பில் 267 சமூகங்கள் இருக்கின்றன என்று மத்திய அரசால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார். மண்டல் கமிஷன் அடிப்படையில் 27% இடஒதுக்கீட்டை முழுமையாக உறுதி செய்ய சமூக வாரியான மக்கள் தொகை கணக்கீடு அவசியம் என்றும் தெரிவித்தார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் வரவேற்று பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, 100 ஆண்டுகளாக சமூக நீதிக்கான குரல் கொடுத்து வருகிறோம், மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றியதற்காக பிரதமர் வி பி சிங் பதவி இழந்தார், முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினர் என்றும், முதன் முதலாக சமூக நீதிக்காக அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர பாடுபட்டதும் தமிழகம்தான் என்று குறிப்பிட்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் நிதி மற்றும் திட்ட வளர்ச்சித்துறை, பொதுத்துறை, போக்குவரத்துத்துறை, மாநில சட்டமன்றம் ஆகிய துறைகளில் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஹரி, தாவக உறுப்பினர்கள் திருமதி பல்லவி, திரு விஜயகுமார், திரு விக்னேஷ், திரு நல்லதம்பி, பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் பேசினர். விவாதத்தில் பேசிய பெரும்பாலானோர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தனர். பொதுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரியம் வில்சன், முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு தற்போது வழங்கும் பணி மாதாந்திர கொடையினை குடும்பத் தலைவருக்கு 1800 ஆகவும், 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு 1200 ஆகவும், குழந்தைகளுக்கு 600 ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நலனுக்காக பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழக விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 5ஆம் தேதி பட்ஜெட் உரையுடன் தொடங்கிய பேரவை நடவடிக்கைகள் விடுமுறை நீங்கலாக 20 நாட்களுக்கு பிறகு இன்று பிற்பகலுடன் சுமூகமாக முடிவடைந்தது.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமரன்.

0: விக்சித் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள். கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 10 கோடி பெண்களை ஈடுபடுத்தி 90 கோடி ரூபாயில் சுய உதவிக்குழு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.
1: நாரிசக்தி திட்டத்திற்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 3,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
0: பெண் தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் வரம்பு 10,00,000 ரூபாயிலிருந்து 20,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
1: பெண்களுக்கு வீட்டு உரிமை மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காக 3 கோடி கூடுதல் வீடுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
0: பெண்கள் வாங்கும் சொத்துக்களுக்கான முத்திரை கட்டணத்தை குறைக்க மாநிலங்களை ஊக்கப்படுத்துகிறது.
1: தங்கும் விடுதிகள் மற்றும் பெண்கள் சார்ந்த திறன் திட்டங்கள் மூலமாக பெண் பணியாளர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கப்படுகிறது.
0: 4.1 கோடி இளைஞர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்தவும் திறனை அதிகப்படுத்தவும் பிரதம மந்திரியின் தொகுப்பிலிருந்து 2,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
1: 2.1 கோடி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படுகிறது.
0: 1 கோடி இளைஞர்களுக்கு 500 முதல் தரமான நிறுவனங்களில் பயிற்சி அளித்து பணியாற்றுவதற்கு

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் நாகர்கோவில் பகுதியில் கட்டப்பட்டு வரும் தோழி விடுதி கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள், திருநங்கைகள் மற்றும் ஆதரவற்றோரின் நல்வாழ்விற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், திருமண நிதியுதவி திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு, இலவச தையல் இயந்திர திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வெளிமாநிலம், வெளி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்து பணிபுரியும் மகளிருக்கு பாதுகாப்பான தங்குமிட தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியினை அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறை 2026-2027 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியை மேம்படுத்த ₹5 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சிறுவர்களுக்கான நவீன விளையாட்டு பூங்கா மற்றும் மூங்கில் வளைவுகளுடன் கூடிய அழகிய குடில்கள், கடற்கரை பகுதியை இரவிலும் மிளிரச் செய்யும் அலங்கார மின்விளக்குகள் மற்றும் நடைபாதை வசதிகள், சுற்றுலாப் பயணிகள் அமர்ந்து ரசிக்க இருக்கை வசதிகள், நவீன கழிப்பறைகள் மற்றும் தூய்மையான குடிநீர் வசதி, கடற்கரையை எளிதில் சென்றடைய தரமான அணுகுசாலை, பரந்த வாகன நிறுத்துமிடம் மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளுக்கான விரிவான திட்ட மதிப்பீட்டை விரைந்து தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு மாவட்ட சுற்றுலா அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். நடைபெற்ற ஆய்வில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் திரு காமராஜ், கிள்ளியூர் வட்டாட்சியர் திரு ராஜசேகர் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேச்சிப்பாறை அணைக்கு தினமும் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றன. அணையை சுற்றியுள்ள அடர்ந்த மரங்கள், நீல நிறத்தில் காட்சியளிக்கும் பரந்த நீர்ப்பரப்பு மற்றும் மலையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்று ஆகியவை இங்கு வரும் பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. குறிப்பாக வார இறுதி நாட்களிலும் அரசு விடுமுறை நாட்களிலும் குடும்பத்துடனும் நேரத்தை கழிக்க பலர் பேச்சிப்பாறை அணைக்கு வருகை தருகின்றனர். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சரின் 2026-2027 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேச்சிப்பாறை அணைப்பகுதியில் ₹13 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருந்தார்கள். இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக பேச்சிப்பாறை அணைப்பகுதிக்கு சென்று ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைவில் துவக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்களின் அறிவியல் திறனை ஊக்குவிப்பதற்காகவும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டி புதிய படைப்புகளை உருவாக்கிட வழிகாட்டும் விதமாகவும் மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் நெக்ஸ்ட் ஜென் குமரி என்ற தலைப்பின் கீழ் அரசு பள்ளிகளைச் சார்ந்த 200 மாணவர்களுக்கு ரோபோட்டிக் சயின்ஸ் ஒர்க் ஷாப் நடைபெற்றது. இதில் அறிவியல் ஆர்வமும் உற்சாகமும் மிக்க பள்ளி மாணவர்கள் 40 பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்தனர். நெக்ஸ்ட் ஜென் குமரி திட்டத்தின் முதற்கட்ட அறிவியல் பயிற்சி பட்டறை வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. இந்நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் மாணவர்கள் அறிவியல் கோட்பாடுகளை புத்தக பாடமாக மட்டும் படிக்காமல் செயல்முறை விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும், ராக்கெட் எவ்வாறு இயங்குகிறது, அதன் உந்து விசை மற்றும் பாகங்கள் என்னென்ன என்பதை அவர்களே நேரில் சென்று பார்க்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் தலைமுறைகளின் சிந்தனை முறை மாறிக்கொண்டே வருவதாகவும், எனவே ஆசிரியர்கள் மாணவர்களை தன் நண்பர்களாக கருதி அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு வழிகாட்ட வேண்டும் எனவும், வெறும் பாடங்களை நடத்துவதுடன் நிறுத்திவிடாமல் நற்சிந்தனை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்குவதே உண்மையான ஆசிரியரின் கடமை எனவும், அதேபோல இணையதளம், சமூக வலைத்தளங்கள் மற்றும் நவீன AI தொழில்நுட்பங்களை மாணவர்கள் நல்வழிக்கே பயன்படுத்த வேண்டும் எனவும், தோல்விகளைக் கண்டு ஒருபோதும் மனம் தளரக்கூடாது, இஸ்ரோவின் ராக்கெட் பரிசோதனைகள் மற்றும் சந்திரயான் திட்டங்கள் பலகட்ட தோல்விகளை கடந்தே மகத்தான வெற்றியை பெற்றுள்ளதாகவும், அதேபோல மாணவர்களும் தடைகளை கடந்து வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர்

0: திரு மோம் பிரதா தெரிவித்தார்.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி குமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான தனி வழித்தடம் மூலம் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு தனி ரயில் வழித்தடங்களில் 430க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. ஆர்டிகல் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதமுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். பண்டாரநாயக்கே சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் திரு அருணா ஜெயசேகரா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா ஆகியோர் அவரை வரவேற்றனர். சமூக வலைதளத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இலங்கை இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நெல் சாகுபடி 421 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பருப்பு சாகுபடி 117 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் 181 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் எண்ணெய் விதைகள் 191 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி 58 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை மூலம் கடந்த 15 மாதங்களில் 5,000 கோடி ரூபாய் இணையதள மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிதி மோசடி தடுப்பு திட்டம் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி முதல் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் நிதி மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறையின் நடவடிக்கைகள் மூலம் நிதி மோசடியிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம், உரம் மற்றும் சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு கார்பன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கார்பன் கடன் வர்த்தக திட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்த பிரிட்டன், ஏற்கனவே இந்தியாவில் கார்பன் வரி செலுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு மீண்டும் வரி செலுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பாக இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்களுக்கு இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என மை பாரத்தின் தமிழக இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த நிகழ்வின் 3 பதிப்பு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
2: பிஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல், பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30 தேதி வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். 2 கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன் எழுதி mybharat.government.in பதிவு செய்ய வேண்டும். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு 4 கட்டமாக மாநில அளவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சோ அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலிருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். தொடர்ந்து புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12 தேதி தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள்.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் நாடு முழுவதும் 59 கோடி மக்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 பேர் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கிக் கணக்கு திட்டம் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 மக்கள் திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபே கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2 விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஒரு ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 ஆயுள் காப்பீடு உள்ளது.
1: பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞர்கள் இமாம் மசாரி, ஹதி அலி ஆகியோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பிரணாய் ஷெட்டிகரை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் துலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3 நாள் ஆட்ட நேர இறுதியில் கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி 6 இழப்பிற்கு 242 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக கிழக்கு மண்டல அணி முதல் இன்னிங்ஸில் 708 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பென் சாருஹோனை வென்றார். இந்தோனேஷியாவின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அஸ்வின் ராயன் சர்மாவை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரத்தியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை

0: பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்கும் முன்
2: நேர்களை, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: பண்ணை செய்திகள். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6 NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றிப்பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழைச்சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாசக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, ஏப்பல முத்தழகு, உள்ள வீட்டுக்குள்ள இருக்கியா இல்லையா?
5: யாரு இம்புட்டு சத்தமா கூப்பிடுறாங்க? கையிலக்கா குரல் மாதிரி இருக்கே.
4: அட, கொஞ்சம் வெளியிலதான் மாப்பிள்ள.
5: ஆமா, கையிலக்காவே தான். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. வாங்க கையிலக்கா, உள்ள வாங்க.
4: இங்க பருப்புள்ள, நான் ஒன்றும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல, ஏதோ மாயாஜலம் காட்டுறீங்களாமே.
5: என்னக்கா சொல்றீங்க?
4: உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்குன்னு ஏதோ புது வித்தையெல்லாம் காட்டி உங்கள் வயலில் நின்று வேடிக்கை பார்த்த என் பிள்ளைய பயமுறுத்தி அனுப்பியிருக்கீங்களே.
5: பயமுறுத்தி அனுப்பணுமா? அக்கா, நீங்கள் சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல.
4: உங்கள் வயக்காட்டு வரப்பு மேலே என் மவன் நடந்து போயிட்டு இருந்திருக்கா. அப்போ திடீர்னு அவன் தலை மேலே ஏதோ பறந்து வந்து பயம் காட்டியிருக்கு. அங்கே ஓட்ட முடிச்ச வந்தான், நேராக ரூமுக்குள்ளே போய் போர்வையை போத்திக்கிட்டு படுத்த வந்தான், இன்னும் எழும்பலை.
5: ம், சரியா போச்சு போங்க. நீங்கள் சொல்ல வர்றது இப்போ தான் எனக்கு புரியுது. இதுக்கு தான் இம்புட்டு கோவமா?
4: என்ன புள்ள இம்புட்டு சாதாரணமாக சொல்கிற?
5: அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் மாயாஜாலமும் இல்லை, மந்திரமும் இல்லை. அதுக்கு பேர் தான் ட்ரோன்.
4: என்னது, ட்ரோனா?
5: ஆமாங்க்கா, நீங்கள் நம்ம மாயாண்டி அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தீங்க தானே?
4: ஆமாம், வந்தேன். அதுக்கு என்ன இப்போ?
5: அங்கனே மேலே அங்கிட்டும் இங்கிட்டுமா ரெக்க வச்சு சின்னதாக ஒன்று பறந்துட்டு இருந்துச்சே.
4: அட, ஆமாம், அது ஏதோ படம் பிடிக்கிற மிஷினில் சொன்னாங்க.
5: ம், அதே தான்க்கா.
4: ஆமாம், அது உன் வயலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?
5: எங்கள் வயலில் அது பூச்சி மருந்து தெளிச்சிக்கிட்டு இருந்துச்சு.
4: வயலில் பூச்சி மருந்து தெளிக்குதா? என்ன பிள்ளை சொல்கிற நீயே?
5: அக்கா, கொஞ்சம் பொறுங்க. நீங்கள் இப்படி உள்ளே வாங்கலை.
4: நான் ஒன்றும் உள்ளே வரல. என்னன்னு இங்கன நின்று சொல்லு.
5: அட, வாங்கக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நமக்குள்ள சண்டை சச்சரவு? இருக்கிற வரைக்கும் ஒத்துமையாக இருப்போம்.
4: ம், அதுவும் சரிதா. இருப்புள்ள வாரேன். ஆமாம், எதுக்கு இப்போ இந்த ரேடியோவை கொண்டார?
5: ட்ரோனு எங்கள் வயலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கத்தான்.
4: அப்படியா?
5: ஆமாக்கா, இப்போ ரேடியோவில் அது சம்பந்தமான விவரம் தான் வரப்போகுது. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பற்றி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.
1: சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணமாக இருக்கட்டும், காதுகூத்தாக இருக்கட்டும், ஒரு பள்ளி ஆண்டு விழாவாக இருக்கட்டும், எங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நம்ம தலையை சுற்றி ஒரு கேமரா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆளே இல்லாத ஒரு குட்டி கேமரா. எதுக்கு ஏன் அப்படின்னு

0: அக்கம் பக்கத்தெல்லாம் நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கு வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ட்ரோனு? ஆளும் இல்லை எதுவும் இல்லை, ஆனால் கேமரா மட்டும்தான் இருக்குது, வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் காலகட்டத்தில் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு அட்வான்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு வயல்வெளியில் ஒரு ட்ரோன் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கு. என்னடா வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கேமராவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வயலில் என்னத்தையோ தெளிச்சிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் திடீர்னு ட்ரோன் வந்து வயலுக்கு வரணும்? வயல்வெளிக்கும் ட்ரோனுக்கும் என்ன சம்பந்தம்? எளிமையாக விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்.
1: இந்த ட்ரோனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு கருவி. அந்த கருவி மூலயமா வெறும் படம் மட்டும் பிடிக்கிறது இல்லாமல் இது முக்கியமாக விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட காலமாக ஆட்கள் எல்லாருமே சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க, அதனால் பூச்சி மருந்து அடிக்க ஆட்கள் இல்லை. அதனால் வந்து இப்போ ட்ரோன் தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்னொன்று வந்து நிலம் அளக்கலாம், நம்ம வந்து சர்வே பண்ணலாம். அடுத்து வந்து மூணாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு வந்து வாடிப்பு இருக்குது அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இந்த ட்ரோன் வச்சு நீங்கள் கேமரா மூலயமா இமேஜை கேப்சர் பண்ணி அந்த கிராப்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு வளர்ந்துருக்கு, நெல் எப்படி வளர்ந்துருக்கு, எந்த இடத்துலலாம் வாடி இருக்குது, இது மூலயமா நீங்கள் வந்து சர்வே பண்ணலாம், அண்ட் மானிட்டரும் நீங்கள் பண்ணலாம்.
0: அப்போ நான் என்னோடய செல்ஃபோன்லேருந்தே பார்த்துக்கலாமா, எங்கே வேணாலும் பார்த்துக்கலாமா என்னோடய பயிரெலாம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு?
1: கண்டிப்பாக இது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரோன் பைலட் இருந்தால் போதும். இது மூலயமா நீங்கள் உங்கள் ட்ரோனை உங்கள் வயல்வெளியில் நீங்கள் பறக்க வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே கருவி மூலயமாவே நீங்கள் கேமரா மூலயமா நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ உங்கள் வயல்வெளியில் உள்ளது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மந்த்லி வைஸ்லாம் டே வைஸ் நீங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரோன் மூலயமா அந்த படம் மூலயமா நீங்கள் பார்க்கலாம்.
0: அது நம்ம கையில் ஒரு ரெக்கார்டு இருக்கும் எப்போதுமே இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறதுனால.
1: கண்டிப்பாக.
0: சரி, இப்போ பாரம்பரியமாக நாங்கள் மருந்து தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், கையில் தெளிக்கிறோம், அதில் கையில் அப்படியே ஓரத்தை போடுறோம். இப்போ ட்ரோனில் தெளிக்கிறதுக்கும் அந்த பாரம்பரியமாக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்?
1: பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது ரொம்ப நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இதே ட்ரோன் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 20 ஏக்கர் நீங்கள் வந்து மருந்து தெளிச்சிடலாம்.
0: ஒரு நாளில் 20 ஏக்கர் கவர் பண்ணிடலாம்.
1: அது வந்து குறைஞ்சபட்சம் தான் சொல்கிறேன், 20க்கு மேலேயே நம்ம கவர் பண்ணலாம்.
0: சரி, அப்போ எந்த வகையான விவசாய நிலங்களுக்கு இந்தந்த ட்ரோன்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ஒரு ட்ரோனை வச்சு எல்லா விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கா, வகைகள் இருக்கா ட்ரோனில்?
1: ட்ரோனில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர், அதாவது அந்த நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்களே ட்ரோனோட வெயிட் வந்தும் வேரி ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம பூச்சி மருந்து அடிக்கும் போது பேக்கில் வந்து நம்ம முதுகில் வந்து டேங்க்கை மாட்டியிருப்போம், அதே டேங்க்கு தான் வந்து அந்த ட்ரோனுக்கு கீழேயும் மாட்டியிருப்பாங்க, பொருத்தப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டரும் இருக்குது, 10 லிட்டரும் இருக்குது, கெப்பாசிட்டி உள்ளதும் இருக்குது. அது மூலயமா பூச்சி மருந்து எல்லாமே வயல்களில் நம்ம எல்லாமே தெளிப்பாங்க.
0: உரமாக இருக்கட்டும், பூச்சி மருந்தாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு தோணும், ட்ரோன்லாம் வச்சு பறக்க விட்டு விவசாயம் பண்ணுறான்ப்பா, பெரிய விவசாயியாக இருப்பாராட்டுக்கு, நம்மளாம் சின்ன விவசாயி குறு விவசாயி, நம்மளாம் இந்த சைடு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். என்கிட்ட ஒரு 1 ஏக்கர் தான் இருக்குது, ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குது, நான் வந்து ட்ரோனை பயன்படுத்த முடியுமா, எல்லோரும் இதை பயன்படுத்தலாமா?
1: நிச்சயமாக யார் வேணால் பயன்படுத்தலாம்.
0: அப்போ அந்த செலவும் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும்.
1: இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் நீங்கள் வாங்குறீங்களே கிட்டத்தட்ட அதோட கம்மியாக தான் இருக்கும் இந்த வேலை எல்லாமே. இதுக்கு வந்து மானியமும் தராங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லா விவசாயிகளுக்கும். விவசாயத்தை விடக்கூடாதுக்காக இது கண்டிப்பாக இது எல்லாம் சப்சிடி எல்லாமே கவர்மெண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு சலுகைகளும் உண்டு. நீங்கள் தாராளமாக ட்ரோன் யார் வேணால் வாங்கலாம், இது நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரோன் எல்லா விவசாயிகளும் இந்த ட்ரோனை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆப்ரேட் பண்ணலாம். இதில் வந்து எல்லாமே சரிசமமாக வந்து எல்லா இடத்துலையும் பூச்சி மருந்து எல்லா இடத்துலையுமே இது தெளிக்கும். இதே மனுஷனாக இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும், இது ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது.
0: இப்போ ட்ரோன் இப்போ நார்மலாக நான் ஒரு விவசாயியை போய் அடிக்கும்போது அவர் ஒரு அளவு யூஸ் பண்ணுவார், இப்போ ட்ரோனில் நம்ம ஒரு அளவு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குன்னு, எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து லேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் இல்லைனா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்களோட ஆலோசனையை வச்சு நீங்கள் இந்த மருந்தை கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த பயிர் வந்து செழிப்பாக வளரும்.
0: இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பயிர்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு கூட ட்ரோன் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரும்பு வச்சுருப்பாங்க, சோளம் வச்சுருப்பாங்க, நெல் வச்சுருப்பாங்க, இல்லை கீரை கூட போட்டிருப்பாங்க, அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த உயரங்கிறதே வேரி ஆகும், ஒவ்வொன்றுக்கும் காலம் வேற வேற. எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தி கண்காணிக்க முடியுமா?
1: கண்டிப்பாக இல்லையா?

0: எல்லா எந்த கரும்பாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய், தக்காளி, எந்த வகை பயிராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரோனை இப்போ நம்ம வந்து மேலே பறக்க வச்சு அது மூலயமா நம்ம மானிட்டர் பண்ணலாம், கண்காணிக்கலாம்.
1: ஓகே, இப்போ சொல்கிறீங்க ட்ரோன் இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் பொருளாதார ரீதியாக சாத்தியமாக எவ்வளவு செலவாகும் ஏக்கருக்கு நம்ம ட்ரோன் பயன்படுத்தும் போது?
0: இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களால் ட்ரோன் வாங்க முடியலன்னா உங்கள்கிட்ட உள்ள சர்வீஸ், அதாவது ட்ரோன் சர்வீஸ், சில பேர்லாம் வந்து டிராக்டர் வாடகைக்கு விடுவாங்க. அதே மாதிரி ட்ரோனுமே ஒரு ஏக்கருக்குன்னு அவங்க வந்து வாடகைக்கு விடுவாங்க ட்ரோனு. அவங்களே ட்ரோன் பைலட்டும் வந்துடுவாங்க அதுக்கு. இப்போ எப்படி டிராக்டருக்கு டிரைவர் வராங்களோ அதே மாதிரி ட்ரோன் வந்து ஓட்டுறதுக்கு அதுக்கு பைலட் வந்துடுவாங்க. அவங்களே அதை வந்து ஃபுல்லாக பூச்சி மருந்து அடித்து கொடுத்துருவாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க.
1: இப்போ ஒரு விவசாயி வந்து நான் வந்து ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வாங்குறது நல்லதா இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் பயிற்சி எடுக்கிறது நல்லதா? ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க, வண்டி மாதிரி தான், வாங்கினதுக்கு அப்புறம் பழகுவாங்க, அது கிட்டத்தட்ட அது பாசிட்டிவாக முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா பயிற்சி எடுத்துகிட்டு வாங்குறது நல்லதா? அப்படி எடுக்கிறதா இருந்தால் எங்கே பயிற்சி எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுங்களேன்.
0: பயிற்சி எடுத்துகிட்டு தான் அவங்க ட்ரோன் வாங்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டுற மாதிரி தான், எடுத்தோடனே நம்ம வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் வேணும். நமக்கு ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. கண்டிப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயம்.
1: ஓகே, இப்போ நான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், அதுக்கு ஏதாவது அடிப்படை தகுதிகள் இருக்கணுமா? இந்த தகுதியெல்லாம் இருந்தால் தான் அந்த ட்ரோன் பைலட் அப்படிங்கிற கோர்ஸை முடிக்க முடியுமா?
0: ஆர்வம் இருந்தால் போதும், கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ட்ரோன் பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நிறைய இளைஞர்களும் இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கூட பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு.
1: ஓகே, இப்போ வந்து எல்லாம் பயிற்சியெலாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு களத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் இறங்குறாரு, அந்த ட்ரோனை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளோட வேலை செய்யணும்?
0: முதல் விஷயம், சுற்றி மின் கம்பிகள் இருக்குதான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இரண்டாவது, சுற்றி மரங்கள், பெரிய மரங்கள் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து பார்த்தோன்னா, அது நம்ம ட்ரோன் பறக்க விடும் போது பக்கத்தில் யாராச்சும் ஆட்கள் இருக்கிறாங்களா, ஒரு 5-10 மீட்டராச்சும் அவங்க தூரம் இருந்து தான் அவங்க டிரைவ் பண்ணணும்.
1: ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரோனை இயக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கும் அந்த ட்ரோன்? நான் வந்து இப்போ பூச்சி மருந்து தெளிக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா ஒரு பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டுனா எவ்வளோ நேரம் இயக்கலாம் அது?
0: ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour நீங்கள் டிரைவ் பண்ணலாம். அதாவது அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தும் அந்த டிரைவிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த பறக்கிற நேரம், ஃப்ளையிங் டைம் சொல்லுவாங்க, அது அது மாதிரி அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு மணி நேரம் ஆகும்.
1: ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஒவ்வொரு விலை அப்படின்னு இருக்கா? இந்த விவசாயம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரோன் தான் அப்படியா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுமா?
0: ஒரு ட்ரோனுமே கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 10 லிட்டர் இருக்குது, 15 லிட்டர் இருக்குது. அது மாதிரி அந்த ட்ரோனோட வெயிட்டு, அதோட ட்ரோனோட ஸ்பீடுன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விலைகள் மாறும்.
1: சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் யூஸ் பண்ணுறோம், மழை ஹெவியாக ரெயின் இருக்குது, இல்லை ஒரு வெப்பம் அதிகமாக இருக்குது, ஒரு இயற்கை சூழ்நிலை சரியில்லை, வானிலை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த ட்ரோனை இயக்க முடியுமா, இல்லை அந்த நேரங்களில் இயக்க முடியாது அப்படி ஏதாவது?
0: முதல் விஷயம், இந்த ட்ரோனை பறக்க வைக்கணும்னா முதல் விஷயம் வந்து பார்க்கணும்னா காற்றழுத்தம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கே நீங்கள் வந்து அந்த ட்ரோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீடு எவ்வளோன்னு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு காமிக்கும். நம்ம அந்த குறிப்பிட்ட விண்ட் ஸ்பீடு போது தான் நம்ம வந்து பறக்க வைக்கணும். நம்ம காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நம்ம ட்ரோனை பறக்க வச்சோம்னா ட்ரோன் ஒரு பக்கம் போவோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, காற்று ரொம்ப அடிக்கும்போது நீங்கள் வந்து பூச்சி மருந்து தெளிக்கும் போது அது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. குறிப்பாக மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும் போது அப்போ வந்து மழை பெஞ்சதுன்னா நம்ம அந்த பூச்சி மருந்து அடித்ததே அர்த்தம் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, காற்று அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த பூச்சி மருந்து கரெக்டாக நமக்கான டார்கெட்டாக அந்த இடத்துல வந்து விழாது, மற்ற இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு ஈவன்னா பூச்சி மருந்து தெளிக்காது. அதனால் நம்ம வானிலை மோசமாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம தவிர்க்கலாம்.
1: ஒரு ட்ரோன் ஒரு விவசாயி வாங்குறாரு, என்னென்ன அம்சங்கள்லாம் பார்க்கணும், எதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு வாங்கணும்?
0: முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளோ தேவை அதுன்னு பார்க்கணும். இரண்டாவது, அதோட ஃப்ளையிங் டைம் எவ்வளோ நேரம் நம்ம பார்க்கணும், அது எவ்வளோ நேரம் வந்து மேலே பறக்குது. நமக்கு மினிமம் வந்து ஒரு 1/2 hour இருந்தால் போதும், 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கர் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் போச்சுன்னா நம்ம 2 ஏக்கர் கவர் பண்ணலாம். அது மாதிரி மூணாவது வந்து பேட்டரி, நமக்கு எத்தனை பேட்டரி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாலாவது வந்து பார்த்தா அதோட குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த ட்ரோனோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது வெயிட்டு, அது மாதிரி நம்ம எந்த இடத்துல போனாலும் அந்த ட்ரோனோட குவாலிட்டி 4வது பார்க்கணும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர், அதாவது அந்த ரெக்கைகள்னு சொல்லுவாங்க, அந்த ரெக்கைகளும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம்.
1: சரி, ட்ரோன்

0: வாங்கிட்டோம், நம்ம பயன்படுத்திட்டோம், என்னென்ன மாதிரியான பழுதுலாம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதில் அதை எப்படி சரி பண்ணிக்கணும்?
1: இப்போ ட்ரோன் பறக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிடுச்சு, நம்ம தெரியாதனமாக இடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த ப்ரொப்பலர்னு சொல்லுவோம் அந்த ரெக்கைகள், அது வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நம்ம வந்து சர்ப்ளஸாக வச்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பேட்டரியும் கொஞ்சம் நமக்கு வேணும். ஒரு பேட்டரி ஒரு அரை மணி நேரம் வரும் குறைஞ்சபட்சம். எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ரொட்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க, நிறைய விவசாய கலங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க, டெமோலாம் காமிச்சிருப்பீங்க. அப்போ விவசாயிகள் எழுப்புற சந்தேகம் என்னென்ன சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க?
1: எங்களால் இந்த ட்ரோன் வாங்க முடியுமாப்பா?
0: இது அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க?
1: தாராளமாக அது கண்டிப்பாக வாங்கலாம், இது நாங்கள் மட்டும்தான் வாங்க முடியும்னு கிடையாது, நீங்களும் வாங்கலாம்.
0: இல்லை, கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்குதா, அதுக்கு ஒரு தகுதி சான்றிதழ்னு நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கணுமா இதை இயக்கிறதுக்கு?
1: டிஜிசிஏ அப்ரூவ்ட் ஆர்பிடிஓ லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
0: அது கம்பல்சரி, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வாங்கணும் விவசாயி.
1: கண்டிப்பாக நம்ம ட்ரோன் இப்போ பறக்க வைக்கணும்னாலும் நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணாலும் நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். எப்படி நம்ம கார் லைசன்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி அந்த ட்ரோன் பறக்க வைக்கிறதுக்கு அந்த லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
0: இப்போ சிவசக்தியை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணால் தொடர்பு கொண்டா இதை பற்றின சந்தேகங்கள்லாம் சொல்லுவார் அப்படியா?
1: தாராளமாக நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் கால் பண்ணலாம். என்னோடய அலைபேசி எண் 9025020293. ட்ரோன் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: ஓகே, இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இளைஞர்களுக்கும் ஒரு எண்ணம் தோணும், சரி நம்மளும் வந்து ட்ரோனை கற்றுக்கலாம் விவசாய நிலங்களுக்கு. இப்போ உங்களை மாதிரியே ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதை வந்து விவசாயிகள் சைடு நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவாக இருக்கு? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய செலவு பண்ணி தான் இதை பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது நார்மலாக இருக்கிறவங்க கூட அதை கற்றுக்கலாம், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க?
1: இதுக்கு அவ்வளோ பெரிய செலவெல்லாம் ஆகாது, கட்ட முடியும் இந்த ஃபீஸ் எல்லாமே. இது நீங்கள் தாராளமாக சின்ன பசங்க இளைஞர்கள் முக்கியமாக அவங்கெல்லாம் வந்து விவசாயம் குடும்பத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து உதவி பண்ணணும். இந்த ஒரு சின்ன ஒரு காரணத்தினால அவங்க விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது. அதனால் இப்போ வர இளைஞர்கள் எல்லாருமே, அதுவும் முக்கியமாக இந்த விவசாயம் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்து இது நீங்கள் விவசாயத்தை மேலும் நம்ம கொண்டு போகணும். இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம விவசாயம்தான், அதை என்றைக்கும் விடக்கூடாது, அதை நம்ம காப்போம்.
2: என்ன கைலக்கா, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பற்றி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே?
3: நல்லாவே புரிஞ்சுது முத்தழகு. எங்கள் வயலில் கூட வேலையாட்கள் பத்தாமல் வெள்ளாமல் வேலைகளை சரிவர கவனிக்காமல் இருந்துட்டோம்.
2: அக்கா, அதுக்கு தான் இப்போ ட்ரோன் இருக்கே, இதனால் வேலையாட்களே தேவையில்லை, வேலையும் மிச்சம் பணமும் மிச்சம்.
3: ஆமாம் முத்தழகு, சரியாக சொன்னேன், நீ நல்ல பொண்ணுத.
2: அக்கா, பிரச்சனையை நம்ம முதலையே பேசி தீர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் நாமளும் நண்பர்களாக தான் இருந்திருப்போம்.
3: சரி புள்ள, இனிமே நாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். இந்த தகவலை என் மச்சான் கிட்ட சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டு ட்ரோன் வாங்க சொல்கிறேன், நான் கிளம்புறேன்.
2: அக்கா, எங்கே போகிறீங்க? இருங்க, அடுத்ததாகவும் விவரம் சொல்ல வராங்க.
3: அது என்ன விவரம் புள்ள?
2: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க, அதையும் கேளுங்க.
4: காய்கறிகள் பழங்கள் என்பது நம் அன்றாட உணவில் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகும். நம் உடலுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுச்சத்துக்களை வழங்குவதில் காய்கறிகள் பழங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்மிடையே உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறி பழங்களை நாம் எவ்வாறு பதப்படுத்துவது? உலர்ந்த முறையில் பதப்படுத்துவது என்பது ஒரு மிகச்சிறந்த முறையாகும். வத்தல் போடுவது, காலங்காலமாக நம்ம கத்திரி வத்தல், வெண்டி வத்தல், சுண்ட வத்தல், எல்லா விதமான சீனிய வரக்கவத்தல் எல்லாமே போட்டுக் கொண்டிருந்தோம். அதே மாதிரி பழங்களும் நம்மிடையே அதிகம் இருக்கும்போது, உதாரணமாக மாம்பழம், அது நிறைய நம்ம கிட்ட இருக்கும்போது பழங்களை நன்றாக நறுக்கி உலர்த்தி டின்களில் அடைத்து நாம் பாதுகாக்கப்பட்டு அதை ஒரு ஸ்நாக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தின்பண்டமாகவே நாம் உண்ணும் பழக்கத்தையும் கடைபிடித்து வந்தோம். மாம்பழம் மட்டுமல்ல, அனைத்து வகை பழங்களுமே நம்முடையே பதப்படுத்தப்பட்டு உணவுப் பொருளாக மாற்றப்பட்டு வந்தது. அதுவும் முக்கியமாக குறிப்பிட்ட பருவ காலங்களில் விளைகின்ற பழங்கள் அனைத்துமே பதப்படுத்தப்பட்டு வாழ்நாள் முழுவதும், அதாவது ஒரு வருடமோ அடுத்த சீசன் வரும் வரை நாம் அதை பயன்படுத்துகின்ற ஒரு

முக்கியமான பழக்கம் நம்மிடையே இருந்து வந்தது. இந்த பழங்கள் ஏன் பதப்படுத்தணும், என்ன காரணத்துக்காக நாம இதை பதப்படுத்துறோம்? ரெண்டு விதமான முக்கியமான காரணங்களை நாம இங்க பாக்குறோம். ஒன்னு, உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம். இரண்டாவது, தனிநப வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வீட்டில் எல்லாருமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எளிதான முறையில் நாம் சமைப்பதற்கும் எளிதான முறையில் நாம் உட்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் உள்ளது. ஆதலால் நம்முடைய வருமானமும் அதிகரிக்கப்பட்டு இளைய தலைமுறையினர் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு சேர்க்கப் போகிறோம். இதனால யாருக்கெல்லாம் லாபம், என்ன லாபம் அடையலாம்? விவசாய பெருமக்களுக்கு அதிக அளவு பலன் கிடைக்கும், ஒன்று. இரண்டாவது, உற்பத்தி காலங்களில் ஏற்படக்கூடிய சேதாரங்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, ஏற்ற விலைகளில், அதாவது பழங்கள் காய்கறிகளில் ஏற்ற சரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விலை கட்டுப்பாட்டை நாம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். ஆண்டு முழுவதும் நாம் பல பண்டங்களாக மாற்றும் போது ஆண்டு முழுவதும் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கலாம். அடுத்ததாக, மிக முக்கியம், உள்ளூர் வேலை வாய்ப்புகளை நாம் அதிகரிக்கலாம். மேலும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் நிறைந்த உணவுப் பொருட்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஏற்ற சூழல் அமைகின்றது. உலர்த்துதல் அப்படின்றது சூரிய ஒளியில் உலர்த்துதல், அது நாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வத்தல் போடுறதுன்றது, வடகம் பிழிதல், இத மாதிரி நாம தானியங்கள் உலர வைத்தல், நேரடியாக சூரிய ஒளியில் உலர வைக்கும் தொழில்நுட்பம் நம் அனைவராலும் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு முக்கிய தொழில்நுட்பம் ஆகும். இதுவே வியாபார நோக்கத்தில் நம்முடைய பொருட்களை எல்லாம் எப்படி மாற்றுவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகைகள் உள்ளது. அதில் உலர்த்துதல் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை மற்றும் காற்றோட்டத்தில் செயற்கையான வெப்பத்தின் மூலம் ஈரப்பதத்தினை நீக்கும் முறையாகும். அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்முறையில் பழங்களை சிறு துண்டுகளாக வெட்டி தட்டுக்களில் பரப்பி மின் உலர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினட் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வைத்து அதில் ஆரம்ப வெப்பநிலை 43 டிகிரி சென்டிகிரேடாக இருக்க செய்து படிப்படியாக அதனுடைய வெப்பநிலையை 60 டிகிரி சென்டிகிரேட் வரை உயர்த்தி உலர வைக்க வேண்டும். முக்கியமா இப்போ நாம் அதிகமாக பயன்படுத்தும் உலர் வகை பழங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிக அளவு நம்ம திராட்சை மற்றும் பேரிச்சை பழங்கள் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து நம் உள்ளூரில் விளையக்கூடிய பழ வகைகளான வாழை, கொய்யா, பப்பாளி, மாம்பழம் போன்ற பழங்களை எவ்வாறு பதப்படுத்துவது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாக, ஒரு பழத்தை உலர வைக்கிறதுக்கு எப்படி நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றாக முதிர்ந்த பழுத்த, ரைப்பனிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜில் இருக்க பழுத்த பழங்கள், பூச்சி மற்றும் நோய் தாக்காத பழங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பழங்களை நன்றாக கழுவுதல் வேண்டும். அடுத்ததாக, தோல் நீக்குதல். முதலாவதாக வாழைப்பழங்கள், அதாவது எப்படி நாம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்டும் பதம் அந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து தோல் நீக்கி நீல வாக்கில் ரெண்டாக வெட்டி கொள்ள வேண்டும். அதாவது 12 மில்லிமீட்டர் தடிமனுள்ள சுளைகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மிக முக்கிய பயிற்சியாக கந்தகமிடல் என்பது ஒரு சிறப்பான முறையாகும். இந்த முறை நாம் செய்யும் பொழுது பழங்கள் உலர்ந்ததுக்கு அப்புறம் கருப்பாகாமல் இருப்பதற்கும் மீண்டும் அதில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கள் வராமல் பாதுகாக்கவும் இந்த முறையானது பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு சல்பர் பொடி, அதாவது கந்தக பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொடி, ஃபுட் கிரேட் உணவு தர கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள கடைகளிலும் மற்றும் நம் வேளாண் அங்காடிகள் உணவு தர நிர்ணயத்துக்குட்பட்ட கடைகளில், அதாவது நாம பாயாசம் மற்றும் பழங்கள் கலர் எசன்ஸ் இருக்கிற வாங்கக்கூடிய கடைகளில் இந்த சல்பர் பவுடர், அதாவது கந்தக பொடியானது ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லி நாம வாங்கிக்கணும். அந்த பொடியானது 1 கிலோவிற்கு 10 to 12 கிராம் அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த முறைக்கு பேரு கந்தகமிடல். இதை எப்படி செய்வது என்றால், சுத்தமாக கழுவிய பழங்களை நறுக்கி ஒரு சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு தட்டுக்கல்ல அடுக்கி இந்த கந்தகத்தை ஒரு ஸ்பூன்லயோ இல்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல கந்தக பொடிய, அதாவது 1 கிலோவிற்கு 10 to 12 கிராம் அளவிற்கு வைத்து புகை மூட்டம் போடுதல், அதாவது நம்ம வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு அண்டாக்குள்ள வச்சு பத்தி பொருதி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னாடி அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல. அது மாதிரி கந்தகமிடல் அப்படின்ற ஒரு முறையை நம்ம பயன்படுத்துறோம். இது மொத்தம் எவ்வளவு நேரம்னா 30 நிமிடங்கள். ஒவ்வொரு பழத்திற்கும் இது கொஞ்சமாக அந்த நேரம் மாறுபடும், அளவு வந்து ஒன்றுதான்.

கந்தகப்பொடியை பயன்படுத்தும் அளவு ஒன்றுதான். கந்தகமிடல் நேரம் மற்றும் ஒவ்வொரு பழத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுகிறது. இவ்வாறு உலர்த்தப்பட்ட பழங்களை எடுத்து நாம் ஒரு காற்று புகாத டப்பாக்களில் இல்ல கவர்களில் பத்திரமா வைத்து நாம் பயன்படுத்தும் போது அது நம்மளது வருடம் முழுவதும் ஒரு நல்ல உணவுப் பொருளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ நாம சின்ன குழந்தைகளை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலர வைக்கப்பட்ட அந்த வாழைப்பழ துண்டுகள்ல ஒரு சாக்லேட் மாதிரி நாம பண்ணி கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு விரும்புற சுவைக்கு ஏற்றவாறு. இப்போ நம்ம கடைகள்ல சாக்லேட் பாரே கிடைக்குது. சாக்லேட் செய்யக்கூடிய பார் அப்படின்னு கேட்டீங்களாலே, நான் முன்னாடி சொன்ன அந்த உணவு பதப்படுத்தும் பொருட்கள் விற்கும் கடைகளிலே இது எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த சாக்லேட் பாரை வாங்கி, அதாவது டபுள் ஜாக்கெட் மெத்தட்ல வந்து இதை ஹீட் பண்ணணும். நேரடியா அடுப்புல வைத்து சூடு பண்ணாம கொதிக்கிற தண்ணியில, நம்ம நெய்யெல்லாம் சூடுபடுத்துவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொதிக்கிற தண்ணியில வச்சு இந்த சாக்லேட் பாரை வச்சு மெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம், உருக்க ஆரம்பிச்சிடணும். இது நல்லா உருகின உடனே இந்த மாதிரி உலர்த்தி வைக்கப்பட்டுள்ள வாழைப்பழமா

0: வந்து இதை ஹீட் பண்ணணும். நேரடியா அடுப்புல வைத்து சூடு பண்ணாம கொதிக்கிற தண்ணியில, நம்ம நெய்யெல்லாம் சூடுபடுத்துவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொதிக்கிற தண்ணியில வச்சு இந்த சாக்லேட் பாரை வச்சு மெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம், உருக்க ஆரம்பிச்சிடணும். இது நல்லா உருகின உடனே இந்த மாதிரி உலர்த்தி வைக்கப்பட்டுள்ள வாழைப்பழமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், அது பப்பாளியா இருக்கட்டும், அதை அப்படியே நீங்க டிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா பழத்தோட கூடிய சாக்லேட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது நமக்கு நம் குழந்தைகளை பழங்களை உண்ண வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான முறையாகும். இதை அனைவராலும் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, உலர வைக்கப்பட்ட பழங்களையே ஒரு ஸ்நாக்ஸ் ஆக நாம கொடுக்கலாம். நம்மிடையே விளைவிக்கப்படுகின்ற, நம் வீட்டிலோ நம் தோட்டத்திலோ நம் வயல்களிலோ விளைவிக்கப்படுகின்ற நம் பாரம்பரிய பழங்கள், அதாவது நம்முடைய மண்ணிற்கு நம்முடைய சீதோசன சூழ்நிலைக்கு எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் இயற்கை நமக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம்.
1: என்ன கைலக்கா, உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, பழங்கள் காய்கறிகளை உலர வச்சு விற்பனை பண்ணோம்னா நல்ல லாபம் இருக்கும் போலயே.
1: ஆமாக்கா, உற்பத்தி செஞ்ச பொருட்களை தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத வீணாக்காம இவங்க சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு வீண் விரையம் ஆகாம பதப்படுத்தி லாபம் பார்க்கலாம்.
2: முத்தழகு, இதுவும் நல்ல யோசனையா இருக்கு புள்ள, இதை என் மச்சான் கிட்ட சொல்லிடுற.
1: கண்டிப்பாக்கா, அதோட வீட்டுக்கு போய் உங்கள் மகங்கிட்ட தலைக்கு மேலே பறந்தது மந்திரமும் இல்லை மாயாஜாலமும் இல்லைன்னு சொல்லி அது ட்ரோனு அதோட தொழில்நுட்பத்தையும் புரிய வைங்க.
2: ஆமாம் புள்ள, முதல்ல அவங்கிட்ட தான் சொல்லணும்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் இதனை தாக்கல் செய்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்ட திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர் சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளதாக கூறினார். ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டு அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25 தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இடை 152-139 என்ற புள்ளி கணக்கில் ஈராக்கின் அப்பாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 8 மணி. தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின்

நேரம் 8:33 20 அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி சித்ரா குழுவினர் குரல்களில் பூவை பூச்சிடுவா திரைப்பட பாடல்.

0: நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல். இது நம்ம ஆள திரைப்படத்திற்காக.
1: அம்மாடி இதுதான் காதலா, அடராமா இது என்ன வேதமா,

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது ஆவாரம்பூ படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அறிவியல் நேரம்.
1: மூளை ஒரு விஞ்ஞான பார்வை. நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், மூளைனா என்ன? நம்ம மனித உடல்ல மூளையோட பயன் என்ன?
3: இருதயம், கல்லீரல், கிட்னி அந்த மாதிரி மூளையும் ஒரு ஆர்கன். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆர்கனை விட மூளைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கன் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வந்து மற்ற ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் இருக்குது, ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இது இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான ஆர்கன். அது இதோட வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கிடையாது. இப்போ ஹார்ட்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுறது, ஆக்சிஜன் ரத்தத்தை வந்து மற்ற ஆர்கன்ஸுக்கு பம்ப் பண்ணுற மாதிரியும், டீகார்பனேட்டட் அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறத வந்து லங்ஸுக்கு பம்ப் பண்ணுறது அதோட ஆர். ஆனால் அந்த மாதிரி மூளையோட செயல்திறனை வந்து செயலை வந்து ஒரு வரியிலேயோ ஒரு இதுலேயோ நம்ம சொல்ல முடியாது. அது பல வேலைகளை உள்வாங்கி

0: பண்ணக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆர்கன் அது.
1: டாக்டர், மூளையோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன?
0: ஓகே, இப்போ வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா 70% 80% வந்து நீராலானது தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் மூளையை பொறுத்த வரைக்கும் நீர் வந்து மிக முக்கியமான கான்ஸ்டுவென்ட்டு. ஆனால் என்னென்னா மற்ற ஆர்கன்ஸை விட இதில் வந்து ஃபேட் கம்போசிஷன் வந்து ஜாஸ்தி. ஸோ இதுக்கு இருக்க ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனிங்க்கு வந்து ஃபேட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மற்ற இது புரதச்சத்து, ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே, கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி தான், பட் இட்ஸ் மெயின்லி ஃபேட் அண்ட் வாட்டர். அது போக இதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, ஹார்மோனல் கெமிக்கல்ஸ் மாதிரி டோபோமைன், அட்ரினலின், அந்த மாதிரியான கெமிக்கல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்த கலவை தான் அந்த மூளை.
1: டாக்டர், இந்த நியூரானில் என்ன இருக்குது?
0: இப்போ வந்து ஒவ்வொரு பாடியில் ஒவ்வொரு போர்ஷனும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் இதோட அணுக்கள் மாதிரி, செல்கள் மாதிரி உருவாக்கப்படுறது. ஹார்ட்டுக்கு மயோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிட்னிக்கு நெஃப்ரான்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூளையோட அடிப்படை செல்கள் பேர் நியூரான்ஸ். நியூரான்ஸுங்கிறது என்னென்னா அது ஒரு வகையான செல் தான். அதில் வந்து ரெண்டு பாகம், மெயின் பாகம் இருக்குது, செல் பாடின்னு சொல்லுவாங்க. செல் பாடி ஒரு மெயின் இது, அது வந்து தலை மாதிரி இருக்கும், அது கீழே வால் மாதிரி இருக்கிறது வந்து ஆக்சான். ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உருவாக்குறது வந்து செல் பாடி, அதை வந்து கீழே கமாண்ட் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஆக்சான். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நியூரான். ஸோ இந்த நியூரான் தான் வந்து நம்ம என்டையர் நர்வஸ் சிஸ்டத்துலேயும் இருக்கக்கூடிய முக்கியமான செல்கள். இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிளையல் செல்கள்னு சொல்லுவாங்க. அந்த கிளையல் செல்ங்கிறது என்னது, ஒரு குஷன் சப்போர்ட் மாதிரி, ஒரு பெட்டு மாதிரி இருக்கும். அந்த பெட்டு, அந்த குஷன் மேலே இந்த நியூரான்ஸ்லாம் வந்து சப்போர்ட் ஆகியிருக்கும். ஸோ மூளையும் சரி, நரம்புகளும் சரி, எல்லாமே இந்த நியூரானோட சம்பந்தமானது தான் உருவாக்கப்பட்டிருக்குது.
1: டாக்டர், இந்த எவல்யூஷன் டைம்லைனில் ஆர்கானிசம்ஸ்க்கு எப்போ பிரெயின் டெவலப் ஆச்சு?
0: அதாவது யூனிசெல்லர் ஆர்கனிசம் சொல்லுவாங்க, ஒரே ஒரு செல் கொண்ட ஆர்கனிசம் அமீபா, அதுக்கு தான் வந்து சரியான மூளை இருக்கிறத வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணதாக இல்லை. பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மல்டி செல்லர் ஆர்கனிசம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு விதமான ஒரு பிரெயின் அல்லது பிரெயினோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சுமார் 600 கோடி ஆண்டுகள் முன்னாடி கூட வந்து இந்த மாதிரி என்ன பிரெயினோட இது இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரெயின்னா அப்போ வந்து கரெக்டாக அந்த மூளையோட ஸ்ட்ரக்சரோடு இருக்காது, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் ஆஃப் ஒரு நெட்ஒர்க், ஒரு மெஷ் மாதிரி இருக்கும், ஒரு வலை மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அதுதான் வந்து பிரெயினாக செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அது வந்து எவல்யூஷன் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது வளர முன்னேற ஆகும்னா அந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் பெருசாகி அது மூளை சைஸ் ஆகி அந்த மூளை வந்து ஃபர்தர் பெருசாகி அது ஸ்பைனல் கார்டு, பெரிஃபெரல் நர்வ்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹியூமன் வந்து ஃபுல்லி ஃபார்ம்டு நர்வஸ் சிஸ்டம், அதாவது மூளை, தண்டுவடம், நரம்புகள் அப்படின்னு சேர்ந்த ஒரு முழு கட்டமைப்போடு உருவாக்கியிருக்கு. மூளைங்கிறது வந்து சுமார் 600 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. அதாவது எப்போ வந்து உயிரினங்கள் உருவாச்சோ அதுலேருந்து மூளைங்கிறது இருக்குது. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாமே சின்ன ஆர்கனிசம்ஸாக இருந்தால் கூட அதில் வந்து மூளைக்குண்டான ஒரு இது இருந்துச்சு, அடிப்படை இது இருந்துச்சு, அதாவது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு மெஷ் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. அதே நாளடைவில் வளர்ந்து கொஞ்சம் பெருசாகி மூளையாகி அப்புறம் மூளையிலேருந்து வெளியில் வரக்கூடியது வந்து ஸ்பைனல் கார்டு, மூளை தண்டு தண்டு வடம் மாதிரி ஆகி அதுலேருந்து வரக்கூடியது வந்து நர்வஸ்னாயி இப்போ வந்து ஃபுல் ஃபார்ம்டு நர்வஸ் சிஸ்டமாக இருக்குது. இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் இப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கு, அதாவது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து மூளை, ஸ்பைனல் கார்டு, நர்வஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டமைப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் இது. பட் ஆரம்ப காலத்துல இருந்தே மூளைங்கிறது இருக்கு.
1: டாக்டர், மனிதர்களுக்கு கிடைத்த முதல் மூளை எப்படி இருந்துச்சு?
0: ஓகே, மனிதர்களுக்குன்னு நம்ம மனிதர்களை வந்து தனியாக வந்து பார்க்க முடியாது. இது வந்து எவல்யூஷனுங்கிறது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். நீங்கள் வந்து அது வந்து நீர்லேருந்து வரக்கூடிய மீன்கள்லேருந்து ஆரம்பித்து நீர்லேருந்து நம்ம கரைக்கு, அதாவது நிலத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் ஆரம்பும்போது சிங்கம் புலி போல இருந்து கடைசியாக மனிதர்களுக்கு ஈக்குவலான மூளை இருக்கக்கூடியது வந்து குரங்கு வகைகள். ஸோ குரங்கோட மூளையும் மனிதர்கள் மூளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸோ மனிதர்களுக்கு மூளை இப்போ தான் இந்த ஆண்டுலேருந்து வந்துச்சுன்னு நம்ம தோராயமாக சொல்ல முடியாது. பட் சுமார 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான மூளை வகைகள் இருக்கு. ஆனால் மனிதர்களுக்குன்னு வந்தப்பயே மூளையோட கட்டமைப்பு வந்து சிறந்து விளங்குச்சுங்கிறது தான் உண்மை.
1: டாக்டர், மனிதரோட மூளை முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி மாறி இருக்கு?
0: ஓகே, மூளைகளில் வந்து ஆக்சுவலி என்ன, மூளையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய செரிபரம் அது வந்து என்னென்னா மெயின் ஃபங்க்ஷனிங். இப்போ நம்மளோட கெப்பாசிட்டி, லேர்னிங் கெப்பாசிட்டி, நம்மளோட செயல்திறன் வந்து ஜாஸ்தியாக இந்த செரிபரமோட சைஸும் வந்து பெருசாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து சின்னதாக இருந்திருக்கு, இப்போ கொஞ்சம் பெருசாகிருக்கு. அதுலேயும் இந்த ஃப்ரான்டல் லோபுலாம் சொல்லக்கூடியது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட யோசிப்பு தன்மை, இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வரும்போது அந்த மூளையோட சைஸ் பெருசாகிருக்கு. பட் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அதுலேயே கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்திங்கன்னா மனிதர்கள் மூளை வந்து ஒரே அளவு தான் இருந்திருக்கு, ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அது வந்து அந்த மிருகங்கள்லேருந்து உருவாகும் போது என்ன சேஞ்ச்

0: வந்திருக்கோ அந்த சேஞ்ச் தான். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து என்னன்னா இந்த கம்யூனிகேஷன் உள்ள நரம்புக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கு. அதை வச்சு தான் நம்ம மனிதர்கள் மூலையே இது பண்ண முடியுது.
1: டாக்டர், நம்ம ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மசில் டிஷ்யூ இருக்கு, லங்ஸ்லேயும் அது ஒரு டிஷ்யூ இருக்குது, பிரெயினில் என்ன இருக்குது?
0: இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி தான், பிரெயினில் இருக்கிறது ஃபுல்லாக நியூரான்ஸ் தான். நியூரான்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். அதாவது நர்வஸ் சிஸ்டத்தோட உயிர் நாடியே வந்து நியூரான் தான். அந்த நியூரான் தான் எல்லாத்துக்குமே பேசிஸு, அதுதான் வந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறது அந்த நியூரான்ஸோட ஹெட்டு தான், அதை வந்து மற்ற நியூரான்ஸ் கன்வே பண்ணுறது அந்த ஆக்சான் தான். ஸோ நியூரான்கிறது தான் பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில டிஷ்யூஸ் இருக்குது, அதுதான் நம்ம முன்னாடி சில மாதிரி கிளயல் டிஷ்யூஸ். இந்த கிளயல் டிஷ்யூஸ் தான் என்ன பண்ணும், ஆஸ்ட்ரோக்ளைட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ண, ஆஸ்ட்ரோசைட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு பெட்டு மாதிரி, ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அதுனால் அந்த குஷனில் இந்த நியூரான்ஸ் எல்லாம் வந்து மேலே சப்போர்ட் ஆகிருக்கும். ஸோ பேசிக் யூனிட்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்தில் நியூரான்ஸ் தான்.
1: டாக்டர், மனிதரோட மூளையில் எப்படி பிரிக்கலாம் நம்ம?
0: மனிதர்கள் மூளையில் வந்து முன்னாடி வந்து ஹைண்ட் பிரெயின் ஃப்ரண்ட் பிரெயின் சொல்லி பிரித்தாங்க. பட் இப்போ இன்னும் அனாட்டமிக்கலாக நமக்கு தேவையானபடி பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு செரிபரம்னு பிரிப்போம், அடுத்து செரிபல்லம்னு பிரிப்போம். செரிபரம்ங்கிறது வந்து ஃப்ரண்ட் பிரெயின் ஆர் முன்முலைன்னு சொல்கிறது. அதில் நாலு பாகங்கள் இருக்குது, ஃப்ரான்டல் லோப், பரேட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், டெம்பரல் லோப்னு இருக்குது. ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் முன்முலை. அதுக்கப்புறம் பின்முலை, அது பேர் செரிபல்லம் சொல்லிட்டு, அது வந்து சின்னதாக பின்பக்கமாக இருக்கும். இதோட கீழ்ப்பகுதி வந்து மூளை தண்டு, மூளை தண்டு வடம், அதாவது பிரெயின் ஸ்டெம் சொல்லுவாங்க. அந்த பிரெயின் ஸ்டெம் அப்படியே கீழே ஸ்பைனல் கார்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பிரெயினோட ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர்.
1: டாக்டர், செரிபரம்னா என்ன, இதோட பயன் என்ன?
0: செரிபரம்ங்கிறது வந்து ஒரு ஒரு நம்ம அதாவது ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு பார்ட் ஆஃப் தி பிரெயின் சொன்னிங்கன்னா செரிபரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய நம்ம கற்றுக்கிட்ட எல்லா நாலேஜையும் வந்து அது கோரிலேட் பண்ணுறது இந்த செரிபரம் தான். இந்த செரிபரத்தில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நாலு காம்பனண்ட் இருக்குது. ஃப்ரான்டல் லோபுங்கிறது அது முன்னாடி இருக்கக்கூடிய மூளை பகுதி. இந்த ஃப்ரான்டல் லோபில் தான் வந்து நம்ம யோசிக்கிறது, நம்மளோட செயல்திறன், ஒரு நம்ம கற்றுக்கிட்ட ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது, அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்லாக இருக்கட்டும், வண்டி ஓட்டுறது, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது, ஒருத்தர் கூட தெளிவாக பேசுறது, எல்லாமே இந்த ஃப்ரான்டல் பிரெயினோட ஃப்ரான்டல் லோபோட ஆக்ஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பரேட்டல் லோப். இது வந்து மெயினாக சென்சரி பார்ஷன் சொல்லுவோம். நம்ம தொடுறது, தொடுற தன்மை, ஒரு ஏற்கனவே தொட்டதை ஞாபகம், நம்ம இப்போ தொடுறது வந்து கிளாஸு, நம்ம இப்போ தொடுறது சூடாக இருக்குது, நம்ம இப்போ தொடுறது வெயிட்டான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கோஆர்டினேட் பண்ணுறது வந்து பரேட்டல் லோபுங்கிறது. டெம்பரல் லோபுங்கிறது மெயினாக மெமரி ரிலேட்டட், எல்லா டைப் ஆஃப் மெமரி, விஷுவல் மெமரியிலேருந்து ஆரம்பித்து நம்ம பார்த்தது, ஸ்மெல் பண்ணது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டெம்பரல் லோபு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் எமோஷனல் கண்ட்ரோல், அந்த அமிக்லாங்கிறதுலாம் எமோஷனல் கண்ட்ரோல்லையும் வருது. ஆக்சிபிட்டல்ங்கிறது மெயின்லி விஷன் சம்மந்தப்பட்டது, நம்ம கண் பார்வை, நம்ம பார்க்குற இப்போ நம்ம பார்க்குறதோட உருவம் வந்து நம்மளோட ஆக்சிபிட்டல் லூப்பில் போய் பதியுது, அங்கேருந்து ஆக்சிபிட்டல் அசோசியேஷன் கார்டெக்ஸ் வந்து வருது. ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஹியூமன் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமே வந்து இந்த செரிபரத்தோட இதில் தான் இருக்குது. நம்ம டெய்லி நடக்கிறதாகட்டும், வேலைக்கு போகிறதாகட்டும், அங்கே கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறதாகட்டும், எழுதுறதாகட்டும், படிக்கிறதாகட்டும், எல்லாத்துக்குமே செரிபரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த செரிபல்லம்ங்கிறது, இந்த செரிபல்லமில் வந்து என்ன பண்ணுறதுனா, இது வந்து சிறுமூளைன்னு நம்ம சொல்லுவாங்க. இது வந்து மெயின்லி கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்க போகிறோம், அந்த பொருள் வந்து ஒரு அடி தூரத்தில் இருக்குது, ஒரு கை அளவு தூரத்தில் இருக்குன்னா அந்த அளவுக்கு தான் கை நீளணும், உங்கள் உடம்பு பெண்ட் ஆகணும், அதை தாண்டி அந்த சைடு போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. ஸோ இந்த கோஆர்டினேஷனை கரெக்டாக கொண்டு வரதில் செரிபல்லம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்த கோஆர்டினேஷன் எதில் வருது, நம்ம ஒரு பொருளை கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு, நடையில் நம்ம நடக்கும் போது தெளிவாக நடக்கிறதுக்கு, ஒரு பக்கம் அந்த பக்கம் தள்ளாமல் ஆடாமல் நடக்கிறதுக்கு, பேச்சில் அந்த கரெக்டாக அந்த வேர்ட் சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு இன்டர்நேஷனோட பேசுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த செரிபல்லம்ங்கிறது கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு அடுத்தது எடுத்திங்கன்னா பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த எல்லா அந்த பிரெயின் செரிபரம் செரிபல்லம்லேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கொண்டு போகிறது வந்து பிரெயின் ஸ்டெம். ஆனால் பிரெயின் ஸ்டெமில் முக்கியமான விஷயம், அதில் பிரெயின் ஸ்டெமில் மூணு பகுதி இருக்குது, மிட் பிரெயின், பான்ஸ் மிட்லான்னு சொல்லுவோம். இதில் வந்து சில முக்கியமான இடங்கள் இருக்குது, அதாவது நம்ம மூச்சை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம், நம்மளோட நினைவு கான்ஷியஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம், அது போக வந்து ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, பிபி கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் வந்து பிரெயின் ஸ்டெமில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதனால தான் அந்த பிரெயின் ஸ்டெம்ங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹெட் இன்ஜுரி தலையில் அடிபட்டுச்சுன்னா, அந்த பிரெயின் ஸ்டெமில் அடிபட்டுச்சுன்னா அதுக்கு வந்து அவுட்கம் வந்து ரொம்ப புவர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பிரெயின் ஸ்டெம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவர் பிழைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இருக்குது ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுங்கிறது மியர்லி நமக்கு வந்து ஒரு கண்டக்ஷன் யூனிட் மாதிரி, பிரெயினில் உருவாகிற இம்பல்சஸ் எல்லாத்தையும் போய் சேர்க்கறது, சதைக்கோ கைவிரலுக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ஸ்பைனல் கார்டு வழியாக போகும். அதுலேருந்து போகக்கூடிய கடைசி வயர்கள் தான் வந்து பெரிஃபெரல் நர்வ்ஸ்.

0: ஆர் நர்வ்ஸ். இந்த நர்வ்ஸ் மூலமா இது போய் அந்த கன்சர்ன்ட் ஆர்கன்ஸ்ல போய் சேரும்.
1: டாக்டர், மூளைனா நம்மளுக்கு வந்து தெரியுது, பார்க்க முடியுது, நம்மள மனித தலையை தொடர்ந்து கூட பார்க்க முடியுது. மனசுனா என்ன? இது மூளையில எங்க இருக்கு?
0: மனசுங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைப்போதிட்டிக்கல் ஒரு இது தான். மனசுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதுதான் உண்மை. மனசுங்கிறது வந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளே போய் அது ஒரு எமோஷ்னலாக ஃபார்ம் ஆகிறது தான் மனசுங்கிறது. ஸோ மனசுங்கிறதுக்கு இதுதான் பர்டிகுலர், இப்போ சொன்ன மாதிரி ஃப்ரான்டல் லோப்லையோ பரேட்டல் லோப்லையோ டெம்பரல் லோப்லையோ இருக்கிற மாதிரி இந்த இதுவும் கிடையாது. ஒரு சில சமயம் இந்த அமிக்லாங்கிறது டெம்பரல் லோபில் ஒரு போர்ஷன் வந்து எமோஷ்னலோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் நாங்கள் மனசுங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ மனசுங்கிறது மோர் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆர் ஒரு ஹைப்போதிட்டிக்கல் யூனிட் மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எமோஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தனியாக கிடையாது.
1: டாக்டர், மிருகங்களுக்கும் மூளை இருக்குது, மனிதர்களும் மிருகங்கள் தான். அப்போது மிருகங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நிறையா மிருகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் எல்லாத்துலேயுமே ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு நாய்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாய்க்கு வந்து அதோடய ஓனர் யாருங்கிறது தெரியுது. இப்போலாம் நம்ம இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம். அந்த ஓனர் வந்து இறந்து போகும்போது அந்த நாயும் கூடவே சோகமாக இருக்கும். சில சமயம் நாய்கள் வந்து சில சமயம் சாப்பிடாமல் கூட இருந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல பார்த்தா ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்கன்னா அந்த ஓனர் இறந்து போன கொஞ்ச நாள்லேயே அந்த நாய்களும் இறந்து போயிருக்குங்கிறது பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த மைண்டு ஆக்ஷன் இல்லாமல் அது வந்து இருக்காது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது, பூனைக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூச்சிங்களில் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ மைண்டுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் தான் இது. பட் நான் முன்னாடி சொன்னோமா, அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மிருகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இருக்குது. இப்போ நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசமாக இருக்கிறது, அந்த மூளை, அந்த மைண்ட், அந்த ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில பறவைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இறைய தேடி போக வேண்டியது அந்த மாதிரி ஒரு இது நிறைய இருக்குது. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சிங்க, சாப்பாடு வச்சிங்கன்னா அது அந்த கரெக்டாக அந்த மைண்ட் என்ன பண்ணும், இந்த இடத்துல போனால் அதுக்கு இறைய இருக்குன்னு தெரிஞ்சு அங்கே வரும். ஸோ எந்த மிருகத்துக்கும் மைண்ட் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, மைண்ட் இருக்குது. பட் அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு காக்காட்டே இதுக்கிட்டே வந்து நாய்கிட்டே இருக்க மாதிரி அந்த விசுவாசமோ அந்த அது ஓனர் போனால் அதுக்குன்னு அந்த இதுவும் எதிர்பார்க்க முடியாது. அந்த இருக்கா அன்றைக்கி வந்து சாப்பிடும், அங்கே வந்து பார்க்கும், கையில் வந்து நிற்கும், அதனால் இல்லைன்னா தேடுமே தவிர அது அடுத்த வேலையை பார்த்துருப்போம். ஆனால் நாய்கள்லாம் அப்படி இல்லை, அது இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த மைண்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மனிதர்களும் அதே மாதிரி தான், அவங்களுக்கும் ரொம்ப மைண்ட் நல்லா டெவலப்டு. ஸோ நமக்கு ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட உற்றார் உறவினர்களோட இழப்பு வந்து நம்மளை ரொம்பவே மனதளவில் பாதிக்குது.
1: டாக்டர், நம்ம யோசிக்கிறோம்ல, மூளையில் எங்கேருந்து உருவாகுது இந்த யோசிக்கிறதுலாம்?
0: இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ். ஆக்சுவலி யோசிக்கிறதுங்கிறது வந்து இப்போ வந்து எப்படின்னா அதுக்கு தனியாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கவே யாராலையும் முடியல. இப்போ அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயில் வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ மூலயமா என்னென்னா ஒரு பர்டிகுலர் செயல் செய்யும்போது எந்த இடத்துல ஹார்மோனில் அந்த கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத வச்சு பார்க்குறோம். அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த டெம்பரல் லோபுங்கிறதுல வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு சென்டராக வந்து காமிக்கப்படுகிறது. இந்த டெம்பரல் லோபில் ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் வந்து இந்த யோசிக்கிறது, மெமரி, இதெல்லாம் வந்து அங்கிருந்து உருவாகிறதாக கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ மூலமா கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அதுலேயும் இன்னும் நிறைய ரிசர்ச் தேவைப்படுது. ஏன்னா மூளைங்கிறது வந்து இன்னும் ஃபுல்லாக கண்டறியாத ஒன்று தான் நான் சொல்வேன். அதோட ஒவ்வொரு செல்லோட ஃபங்க்ஷனும் வந்து தெளிவாக சொல்ல முடியாது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெமரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போ கேம்பஸ் அண்ட் இந்த டெம்பரல் லோப் அதில் இருக்கிறதுலேருந்து தான் வெளில வருது. ஸோ யோசனையும் அதே மாதிரி தான், அங்கிருந்து தான் யோசிக்கிறது வருது. யோசனைங்கிறது வந்து தனியாக வரது கிடையாது. நீங்கள் திடீர்னு ஒரு தடவை யோசிச்சு அப்படி கண்டுபிடிச்சேன்னா சொல்ல முடியாது. யோசனைங்கிறது என்னன்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க மேலேருந்து கீழே உழுகிறத பார்க்குறீங்க. ஸோ அது ஏன் உழுகுதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வெயிட் போட்டால் இந்த மாதிரி வருதுங்கிற, நீங்கள் கிராவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கிராவிட்டி வந்து படிக்கிறது மூலிமா தெரிஞ்சது, இந்த உழுகிறத கண் பார்வை மூலிமா பார்க்குறது, கீழே விழுந்தால் சவுண்ட் வர்றது காது மூலிமா வர்றது கேட்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சு தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஸோ யோசனைங்கிறது தன்னால் உருவாகிறது கிடையாது, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து கனெக்ட் பண்ணி கேதர் பண்ணுறது தான் அந்த யோசனைங்கிறது.
1: சார், நம்ம யோசிக்கும் போது மூளையில் என்ன நடக்குது?
0: நம்ம யோசிக்கும் போது இப்போ இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ தான் பார்க்கும்போது யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சில கெமிக்கல்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி பிரெயினில் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து எதர் கெமிக்கல் ரிலேட்டட் ஆர் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸஸ்லாம் பார்க்கும்போது யோசிக்கும் போது எந்தெந்த பகுதியில் ஸ்டிமுலேட் ஆகுது, அது வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி ஏரியாஸ்ன்னு இருக்கும். நம்ம பார்க்குற பார்வையோட இது வந்து நேராக போய் விழுகிறது ஆக்சிபிட்டல் லோப், அதுக்கு அசோசியேஷன் ஏரியாஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்துல போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் இவர் நமக்கு தெரிந்தவர், இவர் நம்மளோட நண்பர், இவர் நம்ம கூட படிக்கிறவர் அப்படிங்கிறது வந்து அந்த எண்ணங்களில் உருவாகும். அதே மாதிரி ஒரு சாப்பாட்டோட ஸ்மெல் எடுத்துக்கிறோம், இது வந்து நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட சாதம், இது ஒரு ஸ்வீட்டோட ஸ்மெல் அப்படின்னு உருவாகிறதா இருக்கும், இல்லை டேஸ்ட்னால உருவாதாக இருக்கும். இது எல்லாமே வந்து மெமரிஸாக ஸ்டோர் ஆகிட்டு அது வந்து தேவையான நேரத்தில் வந்து நமக்கு ரீஜென்ரேட்

0: டை ஹெல்ப் ஆகுது. ஸோ இது எப்படி ஆகுதுன்னா எல்லாமே கெமிக்கல் மீன்ஸில் தான் ஆகுது. ஸோ அந்தந்த கெமிக்கல் மீன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்குது, செரட்டோனின், டோப்பமின், அட்ரினலின், நார் அட்ரினலின், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏற்றாப்புல ஒவ்வொரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அது வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது எமோஷன் ஆகவோ ஞாபகமாகவோ அல்லது வந்து ஒரு செயல்திறனாகவோ வெளிப்படுது.
1: டாக்டர், மிருகங்களும் மனிதர்கள் மாதிரி யோசிக்குமா உட்காந்துட்டு?
0: கண்டிப்பாக யோசிக்குது, ஏன்னா யோசிக்காமல் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இப்போ குரங்கு பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு வாழைப்பழத்தை பார்த்தோன்னா அது முதல்ல அந்த இடத்த சுற்றி யாராவது இருக்காங்களான்னு முதல்ல பார்க்குது. யாரும் இல்லை, இல்லை அது சின்ன குழந்தை கையில் இருக்குது ஈஸியாக பிடுங்கலாம் அப்படின்னு நினச்ச டகடகன்னு வந்து எடுத்துகிட்டு போகுது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு குச்சியை காமிச்சிங்கன்னா அந்த அதுக்கிட்ட வரமாட்டேங்குது. இது எப்படி வருது? அது யோசிக்குது, ஏற்கனவே அதுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த இது பழங்கிறது அது தெரிஞ்சுக்குது, இது நமக்கு பிடிக்கும், இந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்குங்கிறது தெரியுது. ஆனால் அது பக்கத்தில் யார் இருக்கா, சின்ன குழந்தையாக இருந்தால் அதை ஏமாற்றி ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே இது ஒரு பெரிய ஆள் ஒரு குச்சி வச்சிருக்காரு அப்படின்னா அதை நம்ம எடுக்கிறது கஷ்டம் தெரிஞ்சு அது ஒதுங்கிக்குது. அதே மாதிரி தான் நாய் ரோட்டில் தனியாக போகும்போது குறைக்குது, அதை பார்த்து நம்ம வந்து சூனுக்கு எதை எடுத்து கல் எடுத்து காமிச்சாலும் ஒரு குச்சி எடுத்து காமிச்சாலும் அது ஓடி போயிடுது. இதெல்லாம் யோசிக்காமல் அது பண்ண முடியாது. ஸோ அதனால் யோசனைங்கிறது எல்லா மிருகங்களுக்கும் உண்டு, பட் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஒரு சின்ன மிருகத்தை வந்து கையில் ஒன்றுமே இல்லாமல் கூட விசுவன்னு சொல்லி ஏமாற்றலாம், ஆனால் ஒரு மனிதன் அந்த மாதிரி நம்மளால் ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி யோசனைங்கிறது வந்து எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது, அவங்களோட அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த யோசனைகள் இருக்குது.
1: டாக்டர், மெமரிஸ்னால் என்ன? இந்த மூளையில் எங்கே பதிவாகுது?
0: முன்னாடி சொன்ன மாதிரி மெமரிஸுங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் மெமரிஸ். ஸோ இந்த மெமரியை வந்து மூணு தான் பிரிப்போம், இமீடியட் மெமரி, ரீசன்ட் மெமரி அண்ட் பாஸ்ட் மெமரி. இமீடியட் மெமரிங்கிறது நம்ம உள்ளே வரும்போது செப்பலை எங்கே போட்டோம், கை அந்த திங்ஸை எங்கே வச்சோம், திருப்பி போகும்போது அதை எடுத்துகிட்டு போகணும், அது தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் இருந்தால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல வச்சது. ஸோ அது வந்து ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் டு ஹவர்ஸ் மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்காது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் போன நம்பர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அது வந்து இமீடியட் மெமரி. ரீசன்ட் மெமரிங்கிறது என்னன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே நடந்த விஷயங்கள், நேற்று என்ன சாப்பிட்டீங்க, நேற்று காலையில் என்ன ட்ரெஸ் போட்டீங்க, முந்தா நேற்று எங்கே வெளியே போனீங்க, அதெல்லாம் வந்து ரீசன்ட் மெமரி. ஸோ ரீசன்ட் மெமரியும் அதுக்கு அடுத்தது வந்து பாஸ்ட் மெமரி. பாஸ்ட் மெமரிங்கிறது குரானிக் மெமரின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பிறந்தது, வளர்ந்தது, சின்ன வயசில் எங்கே இருந்தீங்க, உங்கள் கூட வேறு யார் இருந்தால், நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, எந்த ஸ்கூல் போனீங்க, ஸ்கூலில் யார் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா, இதெல்லாம் வந்து குரானிக் மெமரி. ஸோ இந்த இமீடியட் மெமரி இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிட வாய்ப்பு இருக்குது இமீடியட் அண்ட் ரீசன்ட் மெமரியில். பட் குரானிக் மெமரிலாம் உள்ளே போய் அந்த கார்டெக்ஸில் நல்லா பதிவாயிடும். ஸோ அது வந்து மறையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், சில சமயம் லைஃப்லாங் அது மறையவே மறையாது. இப்போ ரீசன்ட் மெமரிங்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு ரீசன்ட் மெமரியில் இதுன்னா முக்கால்வாசி மறதி சம்மந்தமான நோய்களில் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது வந்து ரீசன்ட் மெமரி தான். முன்னாடி நடந்தது என்னங்கிறது அவங்க மறந்துடுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் இந்த ரீசன்ட் மெமரியை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மெமரி எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போகேம்பஸ் அப்படின்னு சொல்கிற இடம், அதுவும் இந்த டெம்பரல் லோபில் இருக்கிறது. ஸோ டெம்பரல் லோபுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான் ஹிப்போகேம்பஸ்ங்கிறது, அதுதான் மெமரியோட மெயின் சென்டராக இப்போ வந்து அறிவியலில் சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் எல்லா மெமரியும் ஸ்டோர் ஆகுது. இந்த குரானிக் மெமரிங்கிறது மட்டும் மூளை மேல் பரப்பு ஃபுல்லாக பதிவாகி உள்ளே போகிறதுனால அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது. இந்த ஹிப்போகேம்பல் டெம்பரல் லோபில் ஸ்டோர் ஆகுது. ரீசன்ட் மெமரி, இமீடியட் மெமரி வந்து ஒரு தேவைப்பட்டால் அந்த ரீசன்ட் மெமரி வந்து அப்படியே குரானிக் மெமரியாக மாறும், இல்லை மறந்து போயிடும். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நினைவு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மேலே போய் மாறிக்கிறோம், இல்லை இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை நம்ம மறந்துடலாம் அப்படின்னு நினச்சா அது மறந்துடும். ஸோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து ரீசன்ட் மெமரி, ஏன்னா அது பல நோய்களோட ஆரம்ப ஸ்டேஜ். குரானிக் மெமரி அது போயிடுச்சு, பாஸ்ட் மெமரி ரொம்ப போயிடுச்சுன்னா அதுவும் சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸை குறிக்குது.
1: டாக்டர், மெமரி எப்படி நம்மளோட மென்டல் ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணுது? சப்போஸ் நம்ம ஏதாவது சோகமான நினைவுகள் நினைச்சா பாடி உடனே லோவாக ஃபீல் பண்ணுது, ஹாப்பியான மெமரி நினைக்கும் போது பாடி கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுதுல, எப்படி அது?
0: ஸோ இது வந்து மெயின்லி கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் தான், ஹாப்பி ஹார்மோன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூஸ்வலாக அந்த செரட்டோனின், டோப்பமைன் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸோட ரிலீஸ் தான் வந்து இதாக இருது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா எனி பிளசன்ட் மெமரிஸ் வந்து நல்ல ஒரு செரட்டோனிக் சர்ஜை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணுது. ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவிட்டி, ஒரு நண்பர்களை சந்தித்தல், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி அது வந்து மூளையை வந்து ஒரு குதூகலமாக வச்சுக்கிறது. அதே இது பேட் மெமரிஸுங்கிறது ஏதாவது ஒரு நடந்த சோகம், ஒரு ஆக்சிடெண்ட்டோ, ஒரு நடந்த சோகத்தையோ, இல்லை ஏதாவது நம்ம இழந்ததையோ நினைக்கும் போது அதுக்குன்னு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு டவுன் கிரேட் இது பண்ணுது. யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா மெமரி எமோஷன்ஸும் க்ளோஸ்லி லிங்க்டு தான் சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹிப்போகேம்பஸ், டெம்பரல் லோப், அமிக்லா இதெல்லாம் வந்து சேர்ந்து இந்த மெமரியை வந்து ஒரு எமோஷனல் பிக்சர் கொடுக்குது. ஒரு மெமரியை கொண்டு வந்து அந்த மெமரியில் வந்து இருக்கிற குட் எடுத்து நல்லதாகவோ இல்லை கெட்டதாகவோ காமிக்கிறது வந்து இந்த மூணு ஸ்ட்ரக்சரை சேர்ந்து பண்ணுறது.
1: டாக்டர், இந்த கான்ஷியஸ்னஸ், சப்கான்ஷியஸ்னஸ் சைக்காலஜி துறையில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. மூளை

0: கான்சியஸ்னஸ்ங்கிறது இட்ஸ் எ நியூரலாஜிக்கல் டெர்மினாலஜி. கான்சியஸ்னஸ் அலர்ட் அண்ட் அவேக், அதாவது ஒருத்தர் வந்து எல்லா சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கு அலர்ட்டாக இருக்காருங்கிறத கான்சியஸ்னஸ் சொல்கிறோம். இது வந்து கார்டெக்ஸும் அந்த பிரெயின் ஸ்டம்மோட ஃபங்க்ஷன், அதாவது மூளையோட மேல் பரப்புலையும் நான் கீழே சொன்ன அந்த பிரெயின் ஸ்டம்லையும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அது ரெண்டும் ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆள் வந்து கான்சியஸாக இருக்க முடியும். சப்கான்சியஸுங்கிறது வந்து மெடிக்கலி டிஃபைன்டு டெர்மினாலஜி கிடையாது, இட் இஸ் மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் சொல்லலாம், ஒரு ஹைப்போதெட்டிக்கலும் சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மயக்க நிலைக்கு போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் சப்கான்சியஸ்னஸ், தூக்கத்துக்கு போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் சப்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு மெடிக்கலி பார்த்தீங்கன்னா, நியூரலஜிக்கலி மெடிக்கலி பார்த்தீங்கன்னா, இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடையாது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியாக நாங்கள் பார்க்குறது இல்லை.
1: டாக்டர், மிருகங்களுக்கு மனிதர்களை விட பெரிய மூளை இருந்தும் ஏன் மனிதர்களை விட அட்வான்ஸ் ஆகலை?
0: ஓகே, பெரிய மூளை இருக்குது சின்ன மூளை இருக்குங்கிறது கணக்கு கிடையாது. என்ன மூளையில் எந்த பகுதி வந்து நிறையா இருக்குங்கிறது தான். இப்போ நான் சொன்ன மாதிரி மூளையோட முக்கியமான ஃபங்க்ஷனிங் எல்லாம், அது மனிதர்களோட முக்கியமான ஃபங்க்ஷனிங் எல்லாம் பார்க்குறது வந்து ஃப்ரான்டல் லோப், அதாவது முன்மூளை. ஸோ ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்டல் லோபுங்கிறது நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் கோட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், மெடிசனில் ஞாபகம் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஒரு கிளரிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ரிட்டன் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு எக்ஸாம்ஸ் ஒரு ஒரு கால்குலேஷன் ஷார்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரான்டல் லோப் தான் வந்து மெயினாக இருக்குது. ஸோ எந்தெந்த ஆர்கனிசம்ஸ்க்குலாம் இந்த ஃப்ரான்டல் லோப் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அது வந்து நல்லா ஒரு ஒரு உயர்ந்த சுப்ரீம் ஆர்கனிசம் மாதிரி இருக்கும். இப்போ நாயங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் அண்ட் இது தான் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் ரிலேட்டட் அந்த டெம்பரல் லோப் அந்த இது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ எந்த லோப் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அது சைஸ் மட்டும் இல்லை, எந்த போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன். நம்ம இதில் என்னென்னா, இந்த நெட்ஒர்க், இந்த நியூரானல் நெட்ஒர்க்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ஹியூமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு நர்வ்ஸ்க்கும் வந்து அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் நிறையா இருக்கோ அவங்களோட செயல்திறனும் ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மிருகங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷனுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் சைஸ் மட்டும் இல்லை, எந்த பார்ட் ஆஃப் பிரெயின் பெருசாக இருக்குது, எவ்வளோ அது வந்து கம்யூனிகேஷன் இன்டர் கம்யூனிகேட் பண்ணுது, எவ்வளோ வந்து கம்யூனிகேஷன் இது இருக்குங்கிறத வச்சு தான் ஒரு மிருகத்தோட அறிவுத்திறன் நம்ம சொல்ல முடியும்.
1: டாக்டர், பூச்சிகளுக்கு மூளை இருக்கா? அதோட மூளை எப்படி வேலை செய்யும்?
0: பூச்சிகளுக்கு மூளைங்கிறது வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் மூளைன்னு நாங்கள் சொல்லுவோம். ப்ரிமிட்டிவ் மூளைன்னா, அதாவது பூச்சிங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு வந்து ரெண்டு விஷயந்தான் தேவை. முதல்ல உணவு, உணவு எங்கே கிடைக்குது அதை போய் பார்க்கணும். அதுக்கடுத்தது அந்த எதிரிகள்கிட்டருந்து எப்படி தப்பிச்சு போகிறது. அதுக்கடுத்தது இனப்பெருக்கம். இந்த மூணு தான் பேசிக்காக அவங்களுக்கு தேவை. மற்றபடி அவங்களுக்கு திங்க் பண்ணி புதுசாக எதையாக கண்டுபிடிக்கணும், ஏதாவது புதுசாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் அது கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு தேவையான மூலம் இந்த மூணு விஷயத்த பண்ணுறது மட்டும்தான். உணவு சேகரிக்கணும், எதிரிகள்கிட்டருந்து தப்பிக்கணும், இனப்பெருக்கம். ஸோ இதுக்குண்டான மூலை மட்டும்தான் இருக்கும். அதே அது வந்து ஸ்பெஷலைஸ்டாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு தேனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த நல்ல இது கொடுக்கக்கூடிய வாசம் இருக்க மலர் தேடி போய் அதில் இருக்க தேனை பொறுக்கிற மாதிரி வரும். ஒரு சின்ன எறும்புகள் எடுத்துட்டீங்கன்னா அதோட சுவாசத்தை யூஸ் பண்ணிட்டு அது அந்த ஸ்வீட் இருக்க இடத்துல போயிட்டு அதை எடுத்துட்டு வரும். அந்த பூச்சிகளுக்கு இருக்கக்கூடிய மூளையோட அளவு அவ்வளவுதான். உணவை போய் தேடணும், அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி எதிரிங்கள்ட்டிருந்து காப்பாற்றணும், இனப்பெருக்கம் செய்யணும், இது மட்டும் தான் இருக்கும். இது அப்படியே மேலே வளர வளரதான் நமக்கு வந்து எவல்யூஷன் ஆன பிரெயின் ஆனங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிரெயின். அதில் திங்கிங் கெப்பாசிட்டி, எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, எப்படி புதுசாக கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த கண்டுபிடிப்பை வந்து பயன்படுத்துறது, உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹைலி எவல்யூஷனரி பிரெயினால் மட்டும்தான் பண்ண முடியும்.
1: டாக்டர், மூளை சாவுனா என்ன?
0: ஓகே, மூளை சாவுங்கிறது இப்போ நான் அந்த பிரெயின் ஸ்டம்ங்கிற ஸ்ட்ரக்சர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து முக்கியமான அந்த ஹார்ட் ரேட், மூச்சு விடுறது, கான்ஷியஸ்னஸ் எல்லாத்தோட இதுவும் இருக்குது. ஸோ எப்போ இந்த பிரெயின் ஸ்டம் டேமேஜ் ஆகுதோ அப்போ வந்து அது மூளைச்சாவுங்கிறது சொல்கிறோம். இந்த மூளைச்சாவுங்கிறது இப்போ ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஆர்கன் டொனேஷன், அந்த இப்போ வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் நடக்கணும்னா மூளைச்சாவு அடைந்த நபர்கிட்ட இருந்து மட்டும்தான் அதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ மூளைச்சாவுனா மூளை சுத்தமாக வேலை செய்யாது. அதனால் வந்து இனிமேல்ட்டு திருப்பி அது வேலை செய்யறதுக்கான சான்சஸும் இல்லை அப்படிங்கிறத மெடிக்கலாக நம்ம பல டெஸ்ட்கள் மூலம் உறுதிப்படுத்தின அப்புறம் நம்ம அந்த இறக்கக்கூடிய நபரோட ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸ், ஹார்ட்டில் இருந்தால் ஐ, கிட்னி, லிவர் இதை எடுத்து ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம தேவையான ரிசிப்பியண்ட்டுக்கு வைப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த பிரெயின் டெத்தோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ பிரெயின் டெத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரெயின் டெத்துங்கிறது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, அவரோட ஞாபக சக்தி சுத்தமாக போயிடுச்சு, அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, அவரோட மூளைங்கிறது வேலை செய்யாமல் போயிடுச்சு,

0: இதெல்லாம் சொல்கிறத விட இது திருப்பி வேலை செய்யவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் மட்டும்தான் ஒருத்தர் மூளைச்சாவு அடைந்தார்னு சொல்ல முடியும்.
1: மூளைச்சாவு அடைந்த பிறகும் எப்படி உடலில் இருக்க மற்ற உறுப்புகள்லாம் இயங்குது?
0: ஓகே, மூளையில் இருக்க மற்ற உறுப்புகள் இயங்குதுங்கிறது வந்து எப்படின்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. அதாவது என்ன பண்ணுறோம், தோ கமாண்ட் சென்டர் அப்படின்னு வெளிலேருந்து மேலேருந்து மூளையிலேருந்து எல்லாத்துக்கும் வந்தால் கூட எல்லா ஆர்கன்ஸுமே நம்ம மேலேருந்து வரதை மட்டும் எதிர்பார்க்குறது இருக்க முடியாது. இப்போ நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி பிரித்திருக்க மாதிரி அது பிரெயின்லேருந்து வரக்கூடிய இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணால் கூட தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு சிலதுக்கு பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது மூளையிலேருந்து வர கமாண்ட் கம்மியானால் கூட ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில நாட்கள் கூட அதே தன்னிச்சையாக வந்து பம்ப் பண்ணக்கூடிய இது செயல்திறன் இருக்குது. அதே மாதிரி தான் கிட்னியும் சரி லங்ஸும் சரி எல்லாமே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஸோ இது வந்து இன்ட்ரென்சிக்கு நியூரான்ஸ்னு சொல்லுவோம், இன்ட்ரென்சிக்காக அது வேலை செய்யக்கூடிய கூடிய தன்மைகள். ஸோ இப்போ மூளைச்சாவு அடைந்தாலும் சில மணி நேரங்கள்லேருந்து

0: சர்க்யூட்ஸ் தான் காரணம்.
1: டாக்டர், நாம இறந்த பிறகு மூளையில் இருக்க மெமரிஸ் தாட்ஸ் என்ன ஆகுது?
0: ஓகே, இது ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலானது தான். நம்ம என்ன நினைக்கிறோம், படத்தில் பார்க்குற மாதிரி கடைசியில் இறக்கும் போது கண்ணை மூடுற வரைக்கும் அவங்கள பார்த்துட்டே அப்படியே இறந்து கண்ணை மூடிடுறாங்க, அதுக்கப்புறம் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னென்னா, பிரெயின் நம்ம அந்த இறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து ஷட் டவுன் ஆகிடுது. ஃப்ளோ ஷட் டவுன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் கடைசியாக என்ன நினைவு இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. அவர் கடைசியாக ஏதாவது வருது, கண்ணை முன்னாது பார்த்தா தான் இருக்குமே தவிர, அந்த உயிர் இருக்க வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது, உயிர் இருக்கிற வரைக்கும் இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். சில ஒரு சில ஹார்ட் கண்டிஷனில் ஹார்ட் அட்டாக் வந்து சடனாக அரெஸ்ட் ஆகிறதுல மட்டும்தான் வரும். பட் யூஸ்வலாக என்ன ஆகும்னா, மூளையோட ஃபங்க்ஷனிங் வந்து பல மணி நேரம் முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ பல மணி நேரம் முன்னாடி ஸ்டாப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகி அதுக்கு தேவையான ஆக்சிஜன் போகிறதும் கம்மியாகி அதனால் மூளை வந்து செயலிழந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகும். ஸோ அப்படி ட்ராப் ஆகும்போது எப்படி மற்ற இதெல்லாம் இதாகிற மாதிரி அதோட சேர்ந்துருக்க எமோஷன்ஸ் மெமரிஸ் எல்லாமே வந்து அதோட சேர்ந்து இறந்துடும். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு எமோஷனல் இது கிடையாது, பைண்டிங் கிடையாது.
2: இதுவரை மூளை ஒரு விஞ்ஞான பார்வை நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் மனைவி சொல்லை மந்திரம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

ஒலிக்க இருப்பது மாப்பிள்ளை திரைப்பட பாடல். குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேரம் 10:31 55 நொடி. காற்றோடு கலந்திடவாக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குழுவினர் குரல்களில் ராஜநடை திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்தளவு 24.2°C, பதிவான ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு 37°C, குறைந்தளவு வெப்பநிலை 25°C, பதிவான ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் சிறுதானியம் பாரம்பரியமும் ஆரோக்கியமும் எழுதி வழங்குபவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் யானைக்கவுனி சாலையில் நெரிசல் எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கு காலம் வரைந்த காவியம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள். 8:30 கணபதி உலா திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோவில் உரைச்சித்திரம் எழுதியவர் எம் மலர்விழி அவர்கள். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 8:45 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை ஹெச் ரத்னப்பிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின். மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் வி கிருபாலட்சுமி அவர்களின் பாட்டு ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள்.

0: வயலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அரசு மின் சந்தை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம். 2026 தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய ஆசிரியை அமுதா ஜனார்தனன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். சர்வ சுகந்தி குறித்த தகவல், உங்களுக்காக ஆரோக்கிய உணவு, கருப்பு கவுனி களி செய்முறை தகவல். வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகாணம். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம். மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை. நாளை மாலை 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர விஜயகுமார் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். நாளை 9:30 அரங்கிசையில் எஸ் சுந்தர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi said that India has taken fintech journey to new heights with innovation and inclusion at its core. He said technologies like agentic AI, tokenization and quantum are opening new possibilities in the financial sector. Mr. Modi said this while addressing the 7th edition of the Global Fintech Fest in Mumbai this evening.
2: 21वीं सदी का दूसरा क्वार्टर हमारे लिए और भी नई संभावनाओं लेकर आया है. एजेंटिक AI, टोकनाइजेशन, क्वांटम, ऐसी टेक्नोलॉजीज फाइनेंशियल सेक्टर में नई संभावनाओं के द्वार खोल रही है. अब हमारे सामने चुनौती है इन संभावनाओं को वास्तविक इम्पैक्ट में कैसे बदले.
1: The Prime Minister hailed UPI as a champion of fintech, noting that more than 2,400 crore UPI transactions were recorded in the last month. He said Indian UPI is now operational in 11 countries. Mr. Modi stressed that global collaboration in fintech systems should be a new goal to reduce transaction costs in remittances. The Prime Minister urged stakeholders at the GFF 2026 to use fintech as a tool for financial inclusion. Lauding the country's remarkable GDP growth in the last quarter, Mr. Modi said world has gained reassurance from India's 7.8% growth despite challenging global conflicts, uncertainties and stress on global supply chains of energy and commodities. The 4-day Global Fintech Fest 2026 is being held in Mumbai from today till 11th September. Defence Minister Rajnath Singh arrived in Colombo today on a 3-day visit to Sri Lanka aimed at deepening bilateral defence and maritime cooperation. Mr. Singh was warmly welcomed at Bandaranaike International Airport by Sri Lankan Deputy Minister of Defence Aruna Jayasekara and Indian High Commissioner to Sri Lanka Santosh Jha. During his visit, the Defence Minister will hold talks with the Sri Lanka's leadership on various issues to further strengthen bilateral ties in mutually beneficial areas, including a strong maritime and defence partnership. Russia today said that it welcomes any peace efforts by India to end the Ukraine conflict, noting that Moscow's strategy aligns closely with New Delhi's position for a resolution through dialogue and diplomacy. Kremlin spokesman